அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இசைராகம் நிகழ்ச்சி இன்று வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக ஒளிபரப்பாகிறது. நேரம் 8:45, 28 வினாடிகள். சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருக்கும் இசைராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் தளத்தில் முதல் பாடலாக பதிவிட்டிருக்கும் அன்பான உள்ளம், வணக்கம் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில்தான் முதல் பாடல் ஒலிக்கிறது. படம் உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து காலை தென்றல் பாடி வரும் இந்த பாடல் வரியில் கேட்டிருக்காரு. ஒரு சூப்பரான பாடல், காலை வேளையில் இதமான பாடல் முதல் பாடலாக வலம் வருகிறது. சபரி வானொலி நிலையத்தாருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் நேர்களுக்கும் இந்த பாடலை ஒளிபரப்பவும் காலை வணக்கம் சொல்லியிருக்கார் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. உங்கள் விருப்ப பாடல் முதல் பாடல் சூப்பரான பாடல், எனக்கும் பிடித்த பாடல். அந்த பாடல் இதோ வருகிறது, கேட்டு ரசிப்போம், இணைந்திருங்கள்.

ஒலித்த பாடல் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் காலை வேளையில் முதல் பாடலாக துவக்கி வைத்தது. மிக சிறப்பான பாடல் காலை வேலை என்பதால் இந்த அழகான பாடல் முதல் பாடல் ஒலித்து சென்றது. உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து காலை தென்றல் பாடி வரும் என்ற இந்த பாடல் வரியில் கேட்டிருந்தார் கோகிலா பழனிசாமி அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. பாடல் தந்த சபரி வானொலிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் நன்றிகள், நன்றிகள், நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள், உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அழகான முதல் பாடல், சூப்பர். ஆர்ஜே விஜய் சகோதரி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. பாடல் அருமை, கலைத்தன்றல் பாடல் தேர்வு அழகுன்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலாக படம் காற்றுக்கண்ணவேலி பாடல் சின்ன சின்ன மேகம் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில்தான் இரண்டாவது பாடலாக ஒலிக்க இருக்கிறது. சகோதரி விருப்பத்தில் வரும் பாடலின் நேரம் 8:52 36 வினாடிகளில் வருகிறது. சகோதரி விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒலித்த பாடல் காற்றுக்கென்ன வேலி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான அற்புதமான பாடல், நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கும் பாடல். பாடலை விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். சின்ன சின்ன மேகம் என்ற பாடல் வரியில் ஆர்ஜே விஜய் சகோதரி, ஆஹா அருமையான பாடல், சின்ன சின்ன மேகம் இந்த பாடல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் மூன்றாவது பாடலாக கேட்பதற்கு முன்பதாக ஒரு விளம்பரத்தை கேட்டுவிட்டு பாடலை தொடரலாம், இணைந்திருங்கள்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். அடுத்த பாடலை கேட்கும் அன்பான உறவு, சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா விருப்பத்தில் தான் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் பதிவுகள் கொடுங்கள் சார். ஏன்னா உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. கோவை காயத்ரி சகோதரி பாடலில் ஒளிபரப்பாச்சு, ஆனால் அவங்களும் வந்து பாடலை கேட்கவில்லை. ஆர்ஜே விஜய் சகோதரி மட்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சி பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் இசைராகம் நிகழ்ச்சிக்கு ஆயுசு 100 என்ற திரைப்படத்திலிருந்து பிரம்மதேவன் என்ற பாடல் வரியில் கேட்டிருக்காரு. அவர் விருப்பத்தில் வருகிறது. இதோ பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி இசை ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. ஒலித்த பாடல் ஆயுசு நூறு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்து சென்றது. நேர்களே, அன்பான வேண்டுகோள் நேர்களுக்கு, ஏன்னா நீங்கள் பதிவிடும் பாடல்களை பதிவிறக்கம் செய்து ஒரு மணி நேரம் ஒளிபரப்பு செய்வது கடினமான வேலை. இருக்கும் வேலைகளை விட்டுவிட்டு உங்களுக்காக ஆர்ஜே எல்லா ஆர்ஜிக்களுக்கும் சொல்கிறேன், பாடலை தேர்வு செய்து ஒளிபரப்புகிறார்கள். அந்த பாடலை உங்கள் விருப்பமாக, உங்கள் விரும்பிய பாடலை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். ஏன்னா உறவுகள் பாடல் பதிவிட்டு பாடலை கேட்கவில்லை என்றால் அது சரியாக இருக்காது. நீங்கள் பதிவிடும் பாடல்கள் கண்டிப்பாக உங்கள் பாடலை பதிவிட்டு தளத்தில் ஒரு பதிவு கொடுங்கள். அதுதான் ஆர்ஜேவுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும், வானொலிக்கும் ஒரு அழகாக இருக்கும். பாடல் பதிவிடுறாங்க ஆனால் பாடல் கேட்க மாட்டேங்கிறாங்க. இயக்குனர் கூட ஒரு பாடல் கேட்டிருக்காரு ஆனால் பாடல் வந்து ஒளிபரப்பாச்சு ஆனால் கேட்கல. அதே மாதிரி காயத்ரி சகோதரியும் வந்து பாடல் பதிவிட்டாங்க, பாடல் கேட்கல. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த நேரத்தை வந்து கருத்தில் கொண்டு இந்த பாடல் இந்த நேரத்தில் வருகிறது என்று அப்போ அந்த பாட்டை மட்டும் கேட்டு ஒரு பதிவு கொடுங்க, அதுதான் சிறப்பாகும். மிக்க நன்றிகள். மோகனரங்கனையா நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். கீதநேசன் ஐயா விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. பிரம்மதேவன் என்ற பாடல் வரியில், ஆயுசு நூறு என்ற திரைப்படம். மிக்க நன்றிகள் ஐயா. ஆர்ஜே விஜய் சகோதரி இயக்குனர் பாடல் அரிதான அழகான பாடல்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. கேட்காத பாடல் கேட்க இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு சீனிவாசன் சகோ. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். படம் ஒரு நாள் ஒரு கனவு. இந்த திரைப்படத்திலிருந்து காற்றில் வரும் கீதமே ஒரு அருமையான மெலோடி பாடல். விரும்பி கேட்ட அன்பான நேயர் ஆர்ஜே விஜி சகோதரி விஜி அரசகுமார் இவர்கள் விருப்பத்தில்தான் அந்த பாடல் வருகிறது. பாடல் வரும் நேரம் 9:06. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோதரி.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: ஒலித்த பாடல் ஒரு நாள் ஒரு கனவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், மெலோடியான பாடல். காற்றில் வரும் கீதமே என்ற பாடல் வரியில் ஆர்ஜே விஜி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். இதற்கு முன்பு ஒலித்த பாடல் வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா விருப்பத்தில் தான் ஒலித்தது. அந்த பாடலை வந்து அவர் கேட்கவில்லை, ஆனால் பதிவுகளை பார்க்கிறார். பதிவு மட்டும் பார்க்கிறாரா இல்லை பாடலை கேட்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் பதிவுகளை பார்க்கிறார். பாடலை கேட்டிருந்தால் ஒரு பதிவு கொடுங்கள் ஐயா. ஏன்னா ஒரு பாடல் தான் ஒரு மனிதனுடைய ஒரு எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை மாற்றக்கூடிய பாடல். பாடல் ஒன்று தான், இசையும் சேர்ந்து தான் சொல்கிறேன். ஆனால் பாடலை ரசிப்பது, இந்த ரசனை இல்லாமல் 60 வயது கடந்தும் ஒரு ஆர்ஜாவாக இருக்கிறவங்களுக்கும் சரி, வயதை கடந்தும் இந்த இசையை ரசிக்கும் போது அந்த இதமான பாடல்களை கேட்க கேட்க வயதுகள் இளமையாகிறது, அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் பாடல் வந்து இந்த ரசனை இல்லைன்னா இப்போ நான் கூட நிகழ்ச்சி கொடுக்க முடியாது. ஒரு ஆர்ஜியாவே இருக்கணும், ஒரு பாடல் வந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் வந்து சிறப்பான பாடல்களை தரணும். உறவுகள்லாம் வந்து பாடல் கேட்குறாங்க, அவங்களும் வந்து அந்த இசை ஆர்வம், அந்த பாடல் வரிகளுடைய கருத்துக்கள் பிடித்ததனால தான் அவங்க வந்து வானொலியை வந்து கேட்டு ரசிக்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் பதிவிடும் பாடல்கள் உங்கள் எண்ணத்தில் இருக்கும் பதிவை எழுத்து வடிவில் தளத்தில் பதிவிடுங்கள், நாங்கள் வாசிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசுக்குள்ளே. ஒரு ஆறுதலாக ஒரு பாடல் கேட்டோம், ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதை படிச்சிருக்காங்க, பெயர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் பாடல் பதிவிட்டு அந்த பதிவு அந்த பாடலுக்கான ஒரு பதிவை கொடுக்கலனா ஒளிபரப்பு செய்து என்ன பயன்? அதனால் வந்து உங்களுக்கு வேலை இருக்கலாம், ஏன்னா எல்லா நேரங்களிலும் சொல்ல வரல. இன்று 8 உறவுகள் பாடல் பதிவிட்டிருக்காங்க, 9 பேர் பாடல் பதிவிட்டிருக்காங்க. ஆனால் ஆர்ஜே விஜி சகோதரி மட்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சி பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, பதிவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து வேலை இருக்கும், இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பாடல் பதிவிடுவது தானே சிறப்பு. சரி, ஓகே, அவரவர் விருப்பம். இனிமேல் நன்றிகள் அனைவருக்கும். விஜி சகோதரி, எனது ஆர்ஜே விஜி சகோதரி எனது விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. அருமையான மெலோடி பாடல். இசைராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது இசைராகம் நிகழ்ச்சியை வழங்க வரும் இசை அரசன். ஆஹா, என்ன இது புது புது பேர்! ஏற்கனவே வானொலி கவிஞர்னு ஒரு வானொலியில் எனக்கு பேரே வச்சுருந்தாங்க, எல்லாருமே வந்து அதை தான் சொல்லுவாங்க ஆர்ஜேக்கெல்லாம். இதில் புதிய பெயரா? அதெல்லாம் வேண்டாம் சகோதரரே, ஏன்னா பெயர் மட்டும் சொன்னாலே போதும். பிரியா வீரமணி அண்ணா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். படம் சிவகாசி திரைப்படத்திலிருந்து அட எண்ணத்த அந்த பாடல் வரியில் ஒரு சூப்பரான பாடல். லட்சுமி சீனிவாசன், தர்சன், சுதிக்ஷா குட்டி இவர்கள் விருப்பத்தில் வருகிறது ஒரு சூப்பரான பாடல், அடித்துள்ளான பாடல். இசை வந்து கலகலன்னு இருக்கும் அந்த பாடலுக்கு, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:14 அந்த அழகான பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

0: ஏய் பட்டவ்வா.
1: ஒலித்த பாடல் சிவகாசி என்ற திரைப்படத்திலிருந்து. அழகான பாடல், அடித்தூளான பாடல். ஏன்னா சிவகாசி பாட்டாசு தொழிற் சாலை இருப்பது போல் நல்ல வெடி சத்தத்தோடு பாடலை கேட்ட மாதிரி இருக்குது. மிக்க நன்றிகள். லட்சுமி சீனிவாசன் நடுக்குப்பம், லட்சுமி சீனிவாசன் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள். ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, குட் மார்னிங் போட்டு மீரான்றவங்க. ஏன்னா எனக்கு இன்று தான் என்னுடைய நிகழ்ச்சியில் வருது, நான் பதிவு உங்களுடைய பெயர் ஊர் என்று எங்கே என்று தெரியப்படுத்துவோம். மீரான்னு இருக்குது, மீரா அவர்கள் வந்து குட் மார்னிங் போட்டிருக்காங்க. நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, என் விருப்ப பாடல் வணிகமைக்கு நன்றிகள், மகிழ்ச்சி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பூங்கொத்து எல்லாமே கொடுத்து டைம் எடுத்து இசைக்கருவி அது இதுன்னு போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு இசை தரத்தோடு. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மோகனரங்கையா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு பதிவு கொடுங்கள், உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகிறது இசை ராகம் நிகழ்ச்சிகளில். ஏன்னா பாடல் பதிவிட்ட உறவுகள் யாருமே பதிவிடலை. இந்த இதே போன்று ஒலிபரப்பு செய்தால் நேரத்தை மாற்ற வேண்டிய சூழல் வரும், எப்போது நிகழ்ச்சி கொடுப்பேன் என்று தெரியாது. ஏன்னா 10 மணி நிகழ்ச்சி இருக்குதுன்றதுனால நான் 8:45 நிகழ்ச்சியை ஒலிபரப்பு செய்கிறேன். இசை ராகம் நிகழ்ச்சி. ராகங்கள் மாறுவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து என் காதல் தேவி நீ எண்ணில் பாதி. இந்த பாடல் வரியில் மோகனரங்கன், பத்மாவதி, சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது ஐயா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் பாடலுக்கு ஒரு பதிவு கொடுங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 9:21 நிமிடங்களில்

ஒலித்த அந்த அழகான காதல் பாடல், அருமையான காதல் வரிகளை கொண்ட பாடல் இதை இந்த பாடலை வந்து இன்று தான் கேட்கிறேன். சிறப்பான பாடல். ராகங்கள் மாறுவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து என் காதல் தேவி நீ என்னில் பாதி இந்த பாடல் வரியில் மோகனரங்கன், பத்மாவதி, சந்திரசுப்புரம் இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் ஐயா. ஏன்னா இந்த பாடல் ரொம்ப ரசித்து கேட்டேன், அந்த ஒவ்வொரு வரியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. மிக்க நன்றிகள். அருமையான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தான் இந்த பாடல் முதல் பாடலாக, அதாவது மோகனரங்கையா ஐயா விருப்ப பாடலுக்கு பதில் மாற்றி பாடல் ஒளிபரப்பாச்சு. கொஞ்சம் ஒரு 30 செகண்டு மன்னிக்கவும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இசை ராகம் நிகழ்ச்சிக்கு இசை ராகம் படம் மீனாட்சி குங்குமம் என்ற திரைப்படத்திலிருந்து என் காதல் கண்மணி ஏன் ஏதோ இந்த பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இது உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:27.

ஒலித்த பாடல் பி ருக்மணி அம்மா விருப்பத்தில் ஒலித்தது. மீனாட்சி குங்குமம் என்ற திரைப்படத்திலிருந்து என் காதல் கண்மணி இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கேன். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ஏன்னா இன்னொரு எஸ்பிபி பாலசுப்ரமணியம் இது போன்று பாடுவதற்கு பிறப்பதில்லை. ஏன்னா எவ்வளவு அழகாக அந்த பாடல் வரிகளை ஏற்ற இரக்கம் கொடுத்து அந்த ராகங்களை அந்த பாடலுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிகள் அம்மா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒயிலாட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் தெப்ப குளத்துக்குள்ளே என்னை பார்த்து சிரிச்ச மச்சான். ஒரு அழகான அற்புதமான பாடல். இந்த பாடல் வந்து அதிகமாக கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த பாடல் நான் கேட்டிருக்கேன், நிறைய முறை கேட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த பாடல் வந்து பொதுவாக வானொலியில் அதிகமாக ஒளிபரப்பாகாத பாடல். அடிக்கடி ஒளிபரப்பாகாது, ஒளிபரப்பாகும். இப்போது ஒரு சில பாடல்லாம் வந்து 10 நாட்களுக்குள்ளவே இரண்டு முறை ஒளிபரப்பாகும் சில டைமில் வந்து. ஏன்னா அது ரொம்ப பிடிச்ச பாடல், அது ரொம்ப ஹிட்டான பாடல்ன்றதுனால அப்படி பாடல் பதிவிட்டு கேட்பாங்க. இது போன்ற பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அரிதான பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் செய்யார் சந்திரசேகர் விருப்பத்தில் தான் அந்த பாடல் வருகிறது. இந்த பாடல் சூப்பராக இருக்கும் கேட்பதற்கு. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:33:48 இதோ வருகிறது. உங்கள் விருப்ப பாடல் ஒயிலாட்டம் எப்படி ஆடுகிறது என்று சபரிய நிர்தாள வானொலியில் கேட்டு ரசிக்கலாம். Then

ஒலிக்கும் பாடல் இசை கொஞ்சம் எக்கோ இசை தரத்தில் ஒலிபரப்பாகிறது. பிடிக்கவில்லை என்றால் சொல்லுங்கள். ஏஆர் சந்திரசேகர் விருப்பத்தில் உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடலாக நார்மலாக ஒலிபரப்பு செய்கிறேன்.

செய்யார் சந்திரசேகர் அவர்கள் ஒயிலாட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. தெப்ப குளத்திக்குள்ளே என்னை பார்த்து சிரிச்ச மச்சான், இந்த பாடல் வரிகளில் ஒலித்து சென்றது. அந்த இந்த படத்தில் அந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த குளத்தில் இருப்பது போன்று அந்த பெண் அங்கிருந்து அந்த பாடலை பாடுவது போன்று காட்சி படமாக்கியிருப்பாங்க. ரொம்ப சிறப்பான பாடல், கிராமத்து பாடலாக எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. நான் படம் பார்த்துருக்கிறேன். மிக்க நன்றிகள் செய்யார் சந்திரசேகர் அவர்களே. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு செய்யார் சந்திரசேகர் அவர்கள். நன்றிகள். பாடல் ஓகே, ஒலிக்கட்டும், இதுவே நன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். உங்களுடைய மகிழ்ச்சி தான், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாட்ஷா என்ற திரைப்படத்தில் அருமையான வாழ்க்கை, ஒரு மனிதன் எப்படி எல்லாம் வாழ வேண்டும், அந்தந்த வயதில் எப்படி கடந்து செல்ல வேண்டும் வாழ்க்கை பாதையை என்பதை வைரமுத்து அவர்கள் வைர வரிகளில் அற்புதமாக எழுதியிருப்பார் இந்த பாடலை. பாடல் ரா ரா ராமையா இந்த பாடல் வரியில் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த வாழ்க்கை தத்துவ பாடல். இந்த பாடல் வரிகளை கண்டிப்பாக கூர்ந்து கவனிங்கள், வாழ்க்கையின் சிறப்பு என்னவென்று புரியும். உங்கள் விருப்ப பாடல் 9:39 ஒலிக்கிறது, இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த அந்த பாடல் வாழ்க்கை தத்துவ பாடல் ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த வயதில் எப்படியெல்லாம் வாய்ந்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே அழகாக எழுதியிருக்கிறார் வைரமுத்து அவர்கள். ஏன்னா இந்த பாடல் வரிகளை வந்து நான் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, நேயர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் உங்கள் வயது என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் இதற்கு முன்பு இருந்த வயதில் என்ன செய்தோம், இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ்க்கையை கடந்து செல்ல போகிறோம் என்று நீங்களே யோசித்து கொள்ளுங்கள். இந்த பாடலை கேட்ட அன்பான உள்ளம் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள். இந்த பாடலை விரும்பி கேட்ட மற்ற உறவுகள் யாரெல்லாம் கேட்டு ரசித்தார்கள் என்று பார்ப்போம். பதிவை பார்த்தாரா என்னன்னு தெரியல, ஆனால் நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஆஸ்கர் டெய்லர் அவர்களும் பாடலை கேட்டிருக்காங்க. ஆர்ஜே அனுசையா சகோதரியும் நிகழ்ச்சியில் கேட்குறாங்க, ஆனால் பதிவு பார்க்குறாங்களா பாடல் கேட்குறாங்களான்னு தெரியல. அகிலா ஸ்ரீதர் அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள், காமக்கூர் சரவணன் அவர்கள், கோவை காயத்ரி சுப்பிரமணி சோலைச்சேரியிலிருந்து அவரும் கேட்டிருக்காரு. செய்யார் சந்திரசேகர், தென்காசி கழநீர்லேருந்து அவரும் கேட்டிருக்காரு. தேன்மொழி முருகன் சகோதரியும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் நிகழ்ச்சியை. மோகனரங்கன் ஐயா, விவசாயி மகன் ஜெகன் அவர்களும் பாடலை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாடலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கிய தாங்களுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோகனரங்கன் ஐயா, நான் தற்போது 8-ஆம் எட்டில் உள்ளேன், அருமையான தலைவர் பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு, நன்றிகள் ஐயா. கோவை காயத்ரி சகோதரி பதிவு, வணக்கம். ஒரு அவசர வேலையாக என்னால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. நான் விரும்பிய பாடல் கேட்டிருந்தேன், அதை வழங்கி இருப்பீர்கள் என்று நினைத்திருக்கிறேன். மிகவும் நன்றி. பதிவு போடாததற்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிங்க. அதெல்லாம் வேண்டாம் சகோதரி, மன்னிப்புன்றதெல்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய சந்தோஷம்தான், ஏன்னா இப்போ நான் வந்து டைம் எடுத்து உங்கள் விருப்ப பாடலை ஒரு அருமையான இசை குவாலிட்டி தரத்தில் எடுத்து உங்களுடைய காதுகளுக்கு தேனாக ஒலிக்க விட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் நான் வந்து ஒரு பாடல் பதிவிட்டிங்கன்னா ஒரு பதிவு கொடுங்கன்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. வேலை இருக்கும், நீங்கள் வேலை போயிட்டு செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஏன்னா நீங்களும் வந்து எப்போ ஒரு டைம் தான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கு, மற்ற நேரத்தில் அனைத்து பாடல்களுக்கும் பதிவு கொடுப்பீங்க, கேட்பீங்க, நானும் வந்து பார்ப்பேன். இதில் எல்லாருமே வந்து பார்ப்பேன், யாரெல்லாம் இப்படிலாம் கொடுக்குறாங்க, எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பாடலை ரசிக்கிறாங்கன்றது எனக்கும் தெரியும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேலை, அவசர வேலை, அதனால் உங்கள் விருப்ப பாடல் நான் டெலீட் பண்ணிட்டேன் அந்த பதிவை. அந்த பாடல் இது தான் நினைக்கிறேன், 2வது பாடல் நினைக்கிறேன். உங்கள் விருப்ப பாடல் நான் இப்போது ஒளிபரப்பு செய்கிறேன். உங்கள் விருப்ப பாடல் கீழே அந்த பதிவு கொடுங்க சகோதரி, நான் அதை வாசிக்கிறேன். காயத்ரி சகோதரி விருப்பத்தில் 2வது முறையாக ஒலிக்கிறது. அவர் ஏன்னா இணைஞ்சிட்டாங்க அந்த சகோதரி, அதனால் அந்த பாடல் வருகிறது சகோதரி. இது உங்கள் விருப்ப பாடல், கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் இரண்டாவது முறையாக சபரி இணையதள வானொலியில் ஒலித்தது. சகோதரி கேட்கவில்லை என்று சொன்னாங்க, அதனால் அந்த பாடல் இரண்டாவது முறையாக ஒலிபரப்பு செய்தேன். மோகனரங்கன் ஐயா வந்து, நானும் இந்த பாடலை முதல் முறை ஒலித்த போது கேட்கவில்லை ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது உங்களுக்காகவும் அந்த பாடல் ஒலிபரப்பாச்சு, இப்போது கேட்கிறேன் என்றும் சொல்லியிருக்கீங்க. அருமையான பாடல், சூப்பர்னு சொல்லியிருக்காரு மோகனரங்கன் ஐயா. நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி மீண்டும் மறு ஒலிபரப்பு செய்த என்னை மகிழ்வித்த மகிழ்ச்சியில் ஆழ்த்திய பிரியா வீரமணிக்கு மிகவும் நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். மோகனரங்கன் ஐயா அதை பார்வேட் பண்ண சொன்ன பண்ணியிருக்காரு, மிக்க நன்றிகள் உங்களுக்கு. காற்றுக்கண்ணவேலி திரைப்படத்தில் சின்ன சின்ன மேகம் இந்த பாடல் வந்து கேட்டு ரசித்தோம். கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் கண்டிப்பாக உங்கள் மன நிறைவு அடைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக எனது விருப்பத்தில் ஒரு அழகான பாடல், அதாவது இந்த பாடல் கங்கை அமரன் அவர்கள் இசை அமைத்து அவர் கைவண்ணத்தில் கவிதை வரிகளாக எழுதியிருப்பார். இசையும் கங்கை அமரனே, பாடல் வரியும் கங்கை அமரன். 1988 வெளிவந்த படம் இது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற திரைப்படத்தில் எனது விருப்பத்தில் ஒரு அழகான பாடல், அந்த பாடலை நிறைவு பாடலாக இசைராகம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இதோ அந்த பாடல் எனது விருப்பத்தில் வருகிறது.

ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் எழுதி இசையமைத்த இந்த பாடல் ஒரு அழகான பாடல். இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள், காலங்காத்தால் இப்படி சோகத்தை பிழிந்து எடுக்கிறீங்க, ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, இந்த பாடல் வரிகளை கவனித்தால் காதலில் வந்து நான் தோல்வி அடையவில்லை, நான் காதலித்து திருமணம் செய்தவன், எனக்கு எப்போதுமே வந்து சந்தோஷம்தான். என் மனைவி பெயர் முன்னாடி வரும்போது காலத்திற்கும் என்னுடைய மனைவி எனக்கு என் வாழ்க்கைக்கே ஒரு முன் உதாரணம். அதனால் தான் முன்னாடி வந்து எங்கள் மனைவியோட பெயர் வைத்திருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் சோகமெல்லாம் கிடையாது. இந்த பாடலில் எதிர்மறையாக எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், அதுபோல் எழுதியிருப்பார் கங்கை அமரன் அவர்கள். அதனால் அந்த பாடல் வரிகள் வந்து ஒன்று காதலை தோல்வி இருந்தால் அப்படி யோசிக்கலாம், இல்லை ஒவ்வொரு மனநிலையும் என்னவாக இருக்கும் என்பதை வந்து யோசிக்கணுனாக்கா அந்த பாடல் வரியில் வந்து ரெண்டுமே கலந்து எதிர்மறையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அதுபோல் எழுதியிருப்பார் கங்கை அமரன் அவர்கள். அதற்காக அந்த பாடல் எனக்கு பிடிக்கும் என்பதற்காகவே அந்த பாடல் பதிவு. எனக்கு எப்பவுமே காலை என்றாலும் மதியம் என்றாலும் இரவு என்றாலும் எப்போதும் சோகத்தை மறந்து நிம்மதியாக வாழ்பவன். எந்த கஷ்டம் வந்தாலும் வந்து கோபம் வரும், அதை அப்போயே உடனே வந்து திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன், ஆனால் உடனே மறந்துடுவேன், அவ்வளோதான், அதே ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு அதெல்லாம் சோகம் இல்லாமல் இல்லை ஐயா. பாடல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைவு பாடலாக ஒளிபரப்பு செய்தேன். உங்கள் பதிவுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை இசைராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் பாடலை பதிவிடாமல் சபரி இணைய வானொலியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பண்பலையில் கேட்டு ரசித்த அன்பான உறவுகளுக்கும் நன்றிகள். மீண்டும் நிகழ்ச்சி நாளை காலை ஒளிபரப்பாகும் இசைராகம் நிகழ்ச்சி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: அடுத்த நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் காட்டினில வரும் கீதம் நிகழ்ச்சியை கோவை சேரன்மா நகரிலிருந்து ராஜேஷ் அவர்கள் வந்து நிகழ்ச்சியை வழங்குறாங்க. உதவி ஆர்ஜே அனுசுயா சகோதரி வந்து உதவி செய்கிறாங்க. ஆனால் ராஜேஷ் அவர்களுக்கு என் நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழலிலும் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி தருவது ரொம்ப கடினமான வேலை. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:02. இன்று நம் சபரி வானொலியில் காற்றினே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய காலை அறிவிப்பாளராக கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் சகோதரர் அவருடைய விருப்பத்தில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

வணக்கம். என்ன நேர்களே, நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பு. இணையதள வானொலியில முதன்மை வானொலியில ஒன்றான சபரி வானொலியில காட்சினிலே வரும் கீதம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். சுமார் 2 மாதங்களுக்கு முன்புதான் என்னுடைய கடைசி காட்சியிலே வரும் கீதம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு. அப்ப நான் நிகழ்ச்சி வழங்கினதுக்கும் இப்ப நான் நிகழ்ச்சி வழங்குறதுக்கும் உள்ள வேறுபாடு ஏதாவது இருந்தா நீங்க எனக்கு உடனடியா பதிவிடலாம். என்னுடைய நிகழ்ச்சியில ஏதாவது நிறைக்குறை இருந்தா நிச்சயமா நீங்க சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி, அதாவது 9 மணிக்கு இசையின் ராகம் நிகழ்ச்சியை வழங்கிட்டு சிறப்பா வழங்கி சென்ற நமது அறிவிப்பாளர் பிரியா வீரமணி சகோதரர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில பங்கேற்று பாடல்களை பதிவு செஞ்சு கேட்ட நம்ம சபரி வானொலி நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ காட்சியிலே வரும் கீதம் இந்த நிகழ்ச்சியில என்னோட உதவியா அனிஷா சகோதரி இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த மாதிரி பாடல்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 எழுத்து சொல், ஆங்கிலத்துல சொல்லணும்னா 3 எழுத்து கொண்ட அந்த சொல் நம்ம எல்லோரையுமே கட்டி போட்டதுன்னு சொல்லணும். ஒரு மந்திர சக்திக்கு எப்படி எல்லாரும் கட்டுண்டு இருந்தாங்களோ அது மாதிரி 3 எழுத்து சொற்கள் இந்த தென்னிந்தியா மட்டும் இல்ல, இந்திய திரை உலகத்தையே கட்டி போட்டிருந்ததுன்னு சொல்லணும். அது கட்டி போட்டிருந்ததுன்னு சொல்ல முடியாது, இன்னும் கூட அப்படிதான் இருக்கு. அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் அந்த 3 எழுத்து எதுன்னு கேட்டீங்கன்னா, SPB, பிரபல பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியன் அவர்கள். 1946 துவங்கி அவருடைய பயணம் 2022 முடிவுஞ்சது. 1967 2020 வரை, 2020 அவரு மரணம் அளிச்சாரு, ஏறக்குறைய 6 வருஷம் ஓடி போச்சு. 2020 வரைக்கும் அவரு அடிமை பெண் துவங்கி அண்ணாத்த வரைக்கும் பாண்டார்னு சொல்லலாம். பிரபல பாடகர் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. அதை முன்னிட்டு அவரை பற்றிய தகவல்களோட பாடல்கள் கேட்கலாம். கேள்விகள் கூட எஸ்பிபி சாரை பத்திய கேள்விகளாகவே இருக்கும். இப்ப முதல்ல ஒரு பக்தி பாடல் கேட்கலாம். இந்த பக்தி பாடல் எஸ்பிபி சாரோட ஆரம்ப காலத்துல அவர் பாடிய ஒரு தனிப்பாடல், அற்புதமான ஒரு பாடல். திருப்பதி வெங்கடாஜலபதி குறித்த சிறப்பான எஸ்பிபி சாரோட இந்த பெருமாள் பாடலோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். பாடல்களை கேட்கலாம் நேர்களே. முதல் பாடல் தேவாதி தேவா, பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

என்ன நேயர்களே, ஒரு அருமையான பக்தி பாடல், சூப்பரா இருந்ததுல அந்த பாட்டு. எஸ்பிபி சாரோட ஆரம்ப கால பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவரை கடைசி வரைக்குமே அவருடைய பாடல் அவரோட குரல்ல வந்து ஒரு இளமை துள்ளும். ஆனா ஆரம்பத்துல அவருடைய இளமை பருவத்துல அவர் பாடின பாடல் ரொம்ப இனிமையான பாடல். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட பயணிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜி பிரியா இரமணி, அவர் சகோதரர் பயணிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம செய்யர் சந்திரசேகர் அவரு பயணிச்சுட்டு இருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தென்காசி மாவட்டம் சோழச்சேரியை சேர்ந்த தேன்மொழி சகோதரி பயணிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ரெட்டியார்பட்டி தீபா குமார், கோவை சரவணம்பட்டி காயத்ரி ஆகியோர்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து கனகராஜ் சகோதரர் அவரும் நம்ம நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு. நம்ம நிலைய இயக்குனர் கீரநேசன் சார் அவரை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காரு, அவரையும் நம்ம வரவேற்கலாம். அப்புறம் நம்ம தொட்டாம்பாளையம் கோகிலா பயணிச்சாமி சகோதரர் அவரும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காரு, அவரையும் வருக வருகன்னு நம்ம முதல்ல கூட்டுக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பாடகர் எஸ்பிபி இவர் வந்து 1946 பிறந்தாரு. இவருடைய தந்தை பேரு சாந்தமூர்த்தி, தாய் பேரு சகுந்தலா. ஒரு அதாவது அப்ப வந்து சென்னை மாகாணமா இருந்தது, இப்ப ஆந்திராவில இருக்கு, அங்க நெல்லூர்ல தான் அவர் பிறந்தாரு. அவரை பற்றிய பல விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறப்பான முறையில பாடக்கூடிய ஒரு பாடகர். அவர் பல்வேறு இசையமைப்பாளர்கள் பாடியிருக்காரு, நிறைய பாடல்கள், 50 வருடங்கள்லாம் சும்மா இல்லைங்க, நம்ம எல்லாம் நிஜமாவே நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காரு. அவர் பாடும்போது பாத்தீங்கன்னா பிரபலமான இசையமைப்பாளராக இருக்கலாம், முகம் தெரியாத இசையமைப்பாளராக இருக்கலாம், யாரோட இசையமா இருந்தாலும் அவர் பாடக்கூடிய ஒரு பாடகர். நிறைய பாடல்கள், அதுல குறிப்பா சொல்லணும்னா எம்எஸ்பி. இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, ஒரு 12 இசையமைப்பாளர்கள் எடுத்துக்கலாம். 1950 to 1960 தோங்கி 2020 வரைக்கும் பயணிச்ச ஒரு முக்கியமான ஒரு 10-12 இசையமைப்பாளர்கள், அவங்களுடைய படங்கள்லேருந்து அவர் பாடின பாடல்களை தான் இன்னைக்கு உங்களுக்காக நான் கொடுக்க போறேன். அந்த வகையில முதல்ல பாத்தீங்கன்னா எம்எஸ்பி. எம்எஸ்பி வந்து எஸ்பிபி சாரோட ஒரு என்ன சொல்றது, அவருடைய வாழ்க்கையோட முன்னேற்றம் ஆரம்ப பாடல் அவர்கிட்டதான் வந்தது. சாந்தி நிலையம் திரைப்படத்துல பாடினாரு. ஆனா பாத்தீங்கன்னா அடிமை பெண் முதல்ல ரிலீஸ் ஆச்சு, நிறைய பேர் அடிமை பெண் தான் முதல் பாட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா சாந்தி நிலையம் திரைப்படம் அவர் முதல்ல பாடின ஒரு பாட்டு. இந்த பாட்டு பாடுறதுக்கு ஒரு 1-2 வருஷம் முன்னாடியே எஸ்பிபி சார் எம்எஸ் பார்க்கும்போது, உன்னுடைய குரல் இன்னும் பாடுறதுக்கு தகுந்தபடி இல்லை, வந்து பாருன்னு சொன்னாராம். கரெக்டா 2 வருடங்கள் அவரு திருப்பியும் எம்எஸ்பிய பார்க்கும்போது நிறைய பாடல்கள் அன்னைக்கு துவங்கி எம்எஸ்பியோட படங்கள்ல எஸ்பிபி சார் பாடின பாடல்கள் அளவில் அடங்காதது, அவ்வளவு சிறப்பான பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு. இப்ப நம்ம கேட்க போறதும் பெண்ணொன்று கண்டேன் அப்படிங்கிற திரைப்படத்துல முத்துராமன் அவர்களுக்காக எம்எஸ்பி இசையில எஸ்பிபி சார் பாடின ஒரு பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, 1946 எஸ்பிபி பிறந்தாருன்னு சொல்லிட்டேன், அவர் எந்த தேதியில பிறந்தாரு, எந்த மாசம் எந்த தேதியில பிறந்தாரு? எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நம்ம எல்லாருமே எஸ்பிபி சாரோட தீவிர ரசிகர்கள். ஆனாலும் பதிவிடுங்க பார்க்கலாம், நம்ம நேர்களை நீங்க பதிவிடுங்க, எஸ்பிபி சார் 1946 எந்த மாதம் எந்த தேதியில பிறந்தாரு? இப்ப நம்ம பாட்டை கேட்கலாம்.

பின்னணியர்களை கேட்ட அந்த அழகான பாடல் பெண்ணொன்று கண்டேன் திரைப்படத்துல எஸ்பிபி சார் பாடின பாட்டு மிக சிறப்பான ஒரு பாடல். எத்தனை ராகங்களை அந்த பாடலுக்குள்ளேயே கொண்டு வந்திருப்பாரு எம்எஸ்பி சார். எஸ்பிபி சார் பாடலுக்கு உயிர் கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு அளவுலயும் அந்த பாடல்கள் கேட்டா ஒரு நமக்குள்ளேயே ஒரு கிரேஸ், ஒரு என்ன சொல்றது, அந்த அளவுக்குல ஒரு சிறப்பான ஒரு பாடல். இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தேன், அதாவது எஸ்பிபி சார் பிறந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருந்தேன். நம்ம தென்காசி மாவட்டம் சோழச்சேரி தேன்மொழி சகோதரி அவர்களும் கோவை சரவணப்பட்டி காயத்ரி சகோதரிகளும் சிறப்பான விடையை அளிச்சிருக்காங்க. 1946 வருடம் ஜூன் மாதம் 4 தமிழ் திரையுலகம் மட்டுமில்ல இந்திய திரையுலகமே மறக்க முடியாத ஒரு நாள்னு சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு பிறந்தவர் தான் அவர் வெற்றி தான். அவர் வாழ்க்கையில வந்து சில பாடகர்கள் பாடுவாங்க, அவங்களுடைய மரணிக்கும் பொழுது அவங்க பாடி முடிச்சு ஒரு 10-20 அவங்களுக்கு பாடல்கள் இருக்காது. ஆனா எஸ்பிபி சார் அப்படி இல்லை, அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் பாடிட்டு இருந்தாரு அப்படிங்கறது சிறப்பான விஷயம். அன்னைக்கு துவங்கி கடைசியில அவர் அண்ணாக்க திரைப்படத்துல பாடும்போது கூட அவரோட குரலை பாருங்க, எவ்வளவு அழகா எவ்வளவு அற்புதமா பாடக்கூடிய ஒரு கலைஞர். இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம். இந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் வந்து ஜி கே வெங்கடேஷ். ஜி கே வெங்கடேஷ் வந்து கன்னட திரையுலகில அதிக திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, ஆனா தமிழ்லயும் நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இசைஞ்சாங்க இளையராஜா அவருக்கே குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இளையராஜா அவர்களே ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் கிட்ட பணியாற்றியிருக்காரு. சிறந்த ஒரு இசையமைப்பாளர். அவருடைய இசையில வந்த ஒரு படம் மல்லிகை மோகினி அப்படிங்கிற ஒரு படம். இந்த திரைப்படத்துல எஸ்பிபி சார் பாடின பாடல் கண்ணை மூடிட்டு இந்த பாட்டை கேட்டு பாருங்க. அவர் நம்மளை அப்படியே எங்கேயோ கொண்டு போயிடுவாரு நிஜமாவே. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, பாடகர் எஸ்பிபி அவர்களை முதல் முறையா திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய இசையமைப்பாளர், நம்ம வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்றோம் சாந்தி நிலையம்னு, நான் கேக்குறது தெலுங்குல கூட பாடகர் எஸ்பிபிய தெலுங்கு மொழியில முதல் முறையா திரைப்படத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு இசையமைப்பாளர். இந்த இசையமைப்பாளரோட இசையில தமிழ்ல அவர் பாடியிருக்காரு. இந்த இசையமைப்பாளரோட பேர்ல, அதாவது தன்னுடைய குருவா எஸ்பிபி நினைக்கிற இவரோட பேர்ல ஒரு ஸ்டுடியோவே எஸ்பிபி சார் வச்சிருக்காரு. அந்த இசையமைப்பாளரோட பெயர் என்ன? 2 ஆங்கில எழுத்துக்கள் அவருக்கு இன்சியலா இருக்கும். அந்த இசையமைப்பாளர் பேரை பதிவிடுங்க. இப்ப மல்லிகை மோகினி பட பாடல கேட்கலாம்.

இல்ல நேர்களே, பாட்டு எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பாட்டுல வந்து இந்த ஞாபகம் வரும் பொழுது நான் வானில் பறக்கிறேன்னு வரும் இல்லையா, இந்த பாட்டை நம்ம கேட்டோம்னா நம்ம நிஜமாவே வானில பறந்துருவோம். அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் அந்த பாடல். எவ்வளவு அமைதியா சாந்தமா அற்புதமா பாடக்கூடிய பாடகர் பாடகர் சிபி. எல்லா விதமான பாடல்களையும் பாடக்கூடியவர் தான். இப்ப இந்த பாட்டுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது எஸ்பிபி சார முதல் முறையா தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணி இசையமைச்ச அந்த இசைக்கலைஞர் யாருன்னு, அவர் வந்து எஸ்பி கோதண்டபாணி அவர்கள் தான். சரியான விடையை நம்ம தென்காசி மாவட்டம் தோழச்சேரி தேன்மொழி சகோதரி சிறப்பா கொடுத்திருக்காங்க. கோதண்டபாணி அவரோட பேர்ல வந்து எஸ்பிபி சார் வந்து ஒரு ஸ்டுடியோவே வச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு பேட்டிலையும் அவர் நினைச்சு பார்ப்பாரு. ஏன்னா அவருடைய ஆரம்ப காலத்துல அவருக்கு முதல் வாய்ப்பு அளிச்சு அவரை திரை உலகத்துக்கு கொண்டு வந்தவர். நிச்சயமா இந்த மாதிரி ஒரு சிறப்பான முறையில தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் எல்லா இசை நிகழ்ச்சியிலையும் எஸ்பிபி சார் வந்து கோதண்டபாணி அவரை வந்து நினைவு கூறுவார். அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போலாம். கேவி மகாதேவன், இவரை பத்தி நான் சொல்லணும்னே அவசியம் இல்லை. ஆந்திர திரையுலகில வந்து இவரை வந்து மாமான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபர். தமிழ் திரையுலகில நிறைய திரைப்படங்கள், தமிழ் தெலுங்குன்னு பாத்தீங்கன்னா கேவி மகாதேவன் சார் இசையமைக்காத படங்களே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இவருடைய படத்துக்கு தான் தேசிய விருது எஸ்பிபி சார் பெற்றிருக்காரு. அதாவது தேசிய திரைப்பட விருது வாங்குறாங்க இல்லையா, அதை வந்து தெலுங்கு மொழியில இவருடைய படத்துக்கே இரண்டு தேசிய விருதுகளை வந்து எஸ்பிபி சார் வாங்கியிருக்காரு. அது வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு இசையமைப்பாளர் கேவி மகாதேவன் சார். அவருடைய இசையில வந்த ஒரு பாடலை தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? ஏன்னா கேவி மகாதேவன் சாரோட இசையில பிரபலமான பல படங்கள் இருக்கு. இந்த பாடல் வந்து சற்று பிரபலம் இல்லாத ஒரு படம் தான். இந்த படம், இந்த பாடல் ஒளிபரப்பக்கூடிய இந்த படம் பேர் என்ன? பதிவிடுங்கள் நேர்களே. இப்ப நம்ம அந்த பாட்டை கேட்கலாம். நிஜமாவே எஸ்பிபி சார் பாடினா தென்றல் இல்ல, எல்லாமே அவருக்கு பாட்டு கட்டும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பாடகர். இப்ப நம்மளும் கேட்கலாம் இந்த பாட்டை.

இளைஞர்களை கேட்ட அந்த அழகான பாடல் பாய்மரக்கப்பல் அப்படிங்கிற ஒரு படத்திலிருந்து வந்த பாடல். இந்த பாட்டு வந்து ஜனகராஜ் அவர்களுக்காக எஸ்பிபி சார் பாடின ஒரு பாடல். இந்த படத்திலேயே இன்னொரு பாடல் இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கும், ஈரத்தாமரை பூவேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவர் தனியா பாடல்லாம் எடுக்கணுங்கிற காரணத்துக்காக தான் இந்த பாட்டை எடுத்துட்டேன் நானு. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல், கே வி மகாதேவன் அவர்களோட இசையில வந்த ஒரு படம் பாய்மரக்கப்பல். இந்த படத்திலிருந்துதான் சரியான விலையை தென்காசி மாவட்டம் சோழச்சேரியை சேர்ந்த தேன்மொழி சகோதரியும் கோவை சரவணப்பட்டி காயத்ரி சகோதரியும் சிறப்பான முறையில விடையளிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப நம்ம தொட்டாம்பாளையத்துல இருந்து நம்ம கோகிலா பழனிசாமி இணைஞ்சிருக்காரு இல்லையா, அவர் வந்து சூப்பரா எஸ்பிபி சாரை பத்தி சிறப்பான ஒரு கவிதையை கொடுத்திருக்காரு. அவருடைய நினைவுகள் அந்த இதை சொல்லும் போது எனக்கு வந்து அனிஷா சகோதரி வந்து வாசிச்சு காமிச்சாங்க. ஆனா என்னால அதை இப்ப நான் உங்களுக்கு வாசிக்க முடியாது, ஆனா பாத்துட்டு இருக்கிற நேயர்கள் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களால அதை பார்க்க முடியும். இருப்பினும் உங்களுக்கு அந்த அவருடைய அந்த கவிதையை வாசிக்க முடியலேங்கிற வருத்தம் மனசுல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்குவீங்க. எல்லாருமே இன்னைக்கு எஸ்பிபி சாரை பத்தி உங்களோட உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமோ அதை பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நாவல்ல அவரை பத்திய நம்மளுடைய நினைவுகள், அவருடைய பாடல்கள் அதை பத்தினா நீங்க பேசுனீங்கன்னா பாக்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம அடுத்த பாட்டு போலாம். பி குமார் அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்களுக்கு ரொம்ப அமைதியான இசையை அமைக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். 70 காலகட்டங்கள்ல வி குமார் அவர்களின் பாடல்கள்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். குறிப்பா சொல்லணும்னா கே பி சாரோட நீர்க்குமிழி திரைப்படங்கள்ல அவரும் இசையமைப்பாளராக அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் கே பி சாரோட ஆரம்ப கால படங்கள் எல்லாம் வி குமார் தான் இருப்பார் நிச்சயமா. இப்போ வெள்ளி விழாவா இருக்கலாம், இருக்கோடுகளா இருக்கலாம், எல்லாமே கே பி சாரோட ஆரம்ப கால படங்களுக்கு வந்து வி குமார் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அவர்கிட்டயே எஸ்பிபி சார் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இப்ப நம்ம கேட்க போற பாட்டும் அப்படி வந்த ஒரு படம் தான் ரெங்கராட்டினம்ங்கிற படம். கொஞ்சம் சோகமா இருக்கும், பொறுத்துக்கோங்க, நல்லா இருக்கும், பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. கே பாலச்சந்தர் இவர் வந்து எஸ்பிபி சார பல பரிணாமங்கள்ல அவரை கொண்டு வந்தவர், அதாவது அவரை முத முதல்ல நடிக்க வச்சவரே கே பி சார் தான். அதே போல கே பி சார் வந்து ஒரு ஹிந்தி திரைப்படம் எடுத்தாரு, கமல் ஹீரோவா நடிச்சு ஒரு ஹிந்தி திரைப்படம் எடுத்தாரு. அந்த திரைப்படத்துல பாடினதுக்காக தேசிய திரைப்பட விருதை வந்து எஸ்பிபி சார் பெற்றாரு. ஒரு ஹிந்தி திரைப்படத்துக்காக நம்ம தென்னிந்திய பாடகர் நேஷனல் விருது பெற்றிருக்காரு அந்த படத்துக்காக. அந்த படத்தோட பேரை நீங்க பதிவிடுங்க. கே பி சாரோட டைரக்ஷன்ல கமல் நடிச்ச ஒரு ஹிந்தி படம், அந்த படத்துக்காக தேசிய திரைப்பட விருது ஒண்ணு எஸ்பிபி சார் பெற்றிருக்காரு. அந்த படத்தோட பேரை பதிவிடுங்க. இப்ப நம்ம கேட்கலாம் ரெங்கராட்டினம். அதுக்கு முன்னாடி கோவையில இருந்து சேரன் மாநகர்ல இருந்து பத்ம சகோதரி நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்காங்க, அவங்கள நம்ம வரவேற்றுக்கலாம். அப்புறம் தனி பக்கத்துல வந்து கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் இணைஞ்சிருக்காரு. அப்புறம் கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி சகோதரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம நிகழ்ச்சியோட இருந்து தேவக்கோட்டையில இருந்து கண்ணன் அவரும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காரு. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இப்ப நம்ம அந்த பாட்டு கேட்கலாம்.

கேட்ட அந்த பாட்டு ரங்கராட்னம் திரைப்படத்துல எஸ்பிபி சார் பாடின பாடல். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட சென்னை அம்பத்தூர்ல இருந்து அகிலா சகோதரியும் சேர்ந்திருக்காங்க, அவங்களையும் நம்ம வரவேற்றுக்கலாம். தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற நம்ம தேன்மொழி சகோதரி, அப்புறம் தீபா குமார் ரெட்டியார்பட்டி தீபா குமார் சகோதரி, அப்புறம் கோவை சரவணம்பட்டி காயத்ரி சகோதரி, அப்புறம் நம்ம அகிலா சகோதரி இப்ப வந்திருக்காங்க கோவையிலேருந்து பத்மா சகோதரி, அப்புறம் நம்ம கோகிலா பழனிசாமி சகோதரர், அப்புறம் நம்ம செய்யார் சந்திரசேகர், அப்புறம் நம்ம இயக்குனர் கீதநேசன் சார், அப்புறம் கிருஷ்ணகிரியிலேருந்து கனகராஜ் அவர் சகோதரர் வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம

சிறப்பான ஒரு இசையமைப்பாளர். தமிழ்லையும் இவர் நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இவருடைய படங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். என்ன கவர்ந்தது இவருடைய படங்கள்ல வந்து எதுன்னு கேட்டா, நம்ம சபரி வானொலி கேட்கறவங்களுக்கே தெரியும், இங்கம்மா சரதம் படத்துல வந்த ஒரு பாடல். ஆனாலும் அது ஒரு காதல் பாடல்னால எனக்கு தனியா பாடுற பாட்டாக எடுத்திருக்கிறதுனால அந்த பாட்டு எடுக்கல. எஸ்பிபி சாரை பத்தி நம்ம சொல்லணும்னா, அவர் வந்து யாருக்கு பாடினாலும் அப்படியே பாடுவாரு. கமலஹாசனா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், அவங்களுக்கு பாடும்போது பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கண்ணு முன்னாடி ரஜினி சாருக்கு பாடும்போது அப்படியே இருக்கும், கமலுக்கு பாடும்போது அப்படியே இருக்கும். ஒரு பாட்டை கமலுக்கு அவர் பாடுறாரு அப்படின்னா சிறப்பா, அந்த வறுமை நினைச்சு படத்துல வந்து திப்பி இருக்குது பாட்டு, அந்த பாட்டை கேட்டு பாருங்களேன், கமலஹாசன் அப்படியே அந்த படத்துல பேசுற மாதிரியே இருக்கும். அது மாதிரி இப்ப ஒருவரை பாடக்கூடிய பாடல் தப்பு தாளங்கள் திரைப்படம், ரஜினி சார் ஹீரோவா நடிச்ச ஒரு படம். இந்த பாட்டை கேட்டு பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி ரஜினிகாந்த் எஸ்பிபியில் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு குரல் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பாட்டுல வந்து நடிக்கிறவர எஸ்பிபி சார் தான். நிஜமாவே ஒரு பாடகர் வந்து பாடுறதோட போறதில்லை, அவர் அந்த கதாபாத்திரமாவே மாறி நடிக்கிறாருன்னு சொல்லணும். அந்த அற்புதமான ஒரு பாடல் தப்பு தாளங்கள் திரைப்படத்துல இடம்பெற்றது விஜயபாஸ்கர் அவர்களோட இசையில. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நான் எஸ்பிபி சார் ஹிந்தி திரைப்படத்துல வாங்கின அவார்டை பத்தி கேட்டிருந்தேன் இல்லையா, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்கிறேன். எஸ்பிபி சார் மொத்தம் எத்தனை தேசிய விருது பெற்றிருக்காரு? மொத்தம் எத்தனை தேசிய விருதுகளை எஸ்பிபி சார் பெற்றிருக்காரு? இந்த ரெண்டு கேள்வி இருக்கு, ரெண்டு கேள்விக்கும் பதில் கொடுங்க. இப்ப பாட்டு கேட்கலாம்.

இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா

நேயர்களே, கேட்ட அந்த பாட்டு சூப்பரா இருந்ததுல. தப்பு தாளங்கள் திரைப்படத்துல வந்த ஒரு பாடல். அந்த பாட்டு கேட்கும் போது நமக்கு அப்படியே ரஜினி சாரே நம்ம கண்ணு முன்னாடி பாடுற மாதிரி ஒரு அற்புதமா இருக்கும். அன்னைக்கு துவங்கி இன்னைக்கு வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் ரஜினிகாந்தோட திரைப்படங்கள்ல முதல் பாடல் எஸ்பிபி சார் பாடணுங்கிறத ஒரு மெயினா அப்படியே வச்சிருந்தாருன்னு சொல்லணும். அவர் முதல் பாடல் பாடாத படங்கள் சிறப்பா ஓடினதா தெரியல, அந்த அளவுக்கு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. நிச்சயமா இப்ப நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, கரெக்ட், காயத்ரி சகோதரி கோவை சரவணப்பட்டியில இருந்து விடை அளிச்சிருக்காங்க ஏபிஜே கேலிங்கிறது, அதுதான் சரியான விடை. அது போல அவர் 6 தேசிய விருதுகளை பெற்றிருக்காரு. அந்த 6 தேசிய விருதுகள் எஸ்பிபி சார் வாங்கியிருக்காருங்கிறதையும் சரியான விடையை காயத்ரி கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் ரொம்ப உருக்கமா கவிதைகள் அந்த இது போட்டிருக்காங்க. இது மாதிரி ரொம்ப சிறப்பு. அவர் சொல்ற மாதிரி நம்ம கூட இருந்த ஒரு கலைஞர், ஆனா இன்னைக்கு நம்ம சம காலத்துல வாழ்ந்திருக்காரு, ஆனா இன்னைக்கு அவர் இல்லை நம்ம கூட அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் தான் இல்லை, அவர் நம்ம பாட்டு ரூபத்துல நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. குரானாங்கிற அரக்கன் அவரை உயிரை எடுத்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாடகர் எஸ்பிபி நிறைய பெருமாள் பாடல்கள் பாடியிருக்காரு, நிறைய பாடல்கள். ஆந்திரால பாத்தீங்கன்னா அவர் பாடின வெங்கடேஸ்வர சுப்ரபாரதம் ரொம்ப ஃபேமஸ், அவ்வளவு தூரத்துக்கு நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. சான்ஸ்கிரிட் ஸ்லோகமா இருக்கட்டும், இல்ல நிறைய பெருமாள் பக்தி பாடல்கள் பாடியிருக்காரு. அதனால பூலோகத்துல இருக்கிறத விட தன்னோட அழிச்சுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் பெருமாள். அதனாலதான் ஒரு புரட்டாசி மாசமா பார்த்துதான் அவர் விண்ணுலகம் போனாரு. அது சிறப்பு, புரட்டாசி மாதத்துல வந்து ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. அந்த மாசத்துல நம்ம மரணிச்சாலே ரொம்ப சிறப்பா, நம்ம சிறந்த சொர்க்கம் தான் சொல்லுவாங்க. பாடகர் எஸ்பிபிக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சதுங்கிறதுதான் அதுல ஒரு சிறப்பான விஷயம். இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போகலாம். இருட்டியர்கள் சங்கர் கணேஷ், இவங்க வந்து 1970-80 காலகட்டங்களில் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. இவங்க படத்துல எஸ்பிபி சார் ஏராளமான பாடல்கள் பாடியிருக்காரு. சங்கர் கணேஷ் அவங்களோட இசையில வந்த ஒரு படம் தான் நட்சத்திரம்ங்கிற படத்திலிருந்து அவள் ஒரு மேனகை அப்படிங்கிற ஒரு பாட்டு, ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதாவது தேசிய விருது 6 விருது பெற்றிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, இதுல வந்து தமிழ் திரைப்படத்துக்காக ஒரு திரைப்படத்துக்கு விருதுட்டு இருக்காரு, அது என்ன படம்? இவ்வளவோ பாடல்கள் தமிழ்ல பாடிருக்காரு அவரு, அவருக்கு நிறைய விருதுகள் தமிழ்ல வந்து கிடைச்சிருக்கணும். எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் உண்டு, என்னன்னா காதல் ஓவியம், பயணங்கள் முடிவதில்லை, இதே கோவில், இப்படி படங்களை நம்ம எண்ணிலடங்காம சொல்லிட்டு போகலாம். இவ்வளவு ஒரு அற்புதமான பாடல்களை பாடும்போது அந்த பாடல்களுக்கு தேசிய விருது கிடைக்காம அவருக்கு கிடைச்சது அப்படின்னு ரொம்ப ஏக்கமா இருந்தது. அந்த ஏக்கத்தை போக்கும் வண்ணம் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு அவருக்கு தேசிய விருது கிடைச்சது. அது வந்து ஒரு படத்து பேரை சொல்லி இந்த படத்துக்காக கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் காதல் ஓவியத்திலேருந்து காணார் இல்ல, தமிழ்ல நமக்கு காண அத்தனை திரைப்படங்களுக்கும் அதுக்கு கொடுத்த ஒரு மகுடம் தான் சொல்லணும். அந்த மாதிரியான அந்த திரைப்பட பாடல் என்ன, என்ன திரைப்படத்துக்காக தமிழ்ல அவர் தேசிய விருது பெற்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பாட்டு கேட்கலாம் நட்சத்திரம் பாடல.

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு. அவள் ஒரு மேனகை, சங்கர் கணேஷ் இரட்டையர்கள் அவருடைய இசையில வந்தது. நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, கேள்வி நான் கேட்ட கேள்வி சரியா புரியலன்னு நினைக்கிறேன், இல்ல நானும் சரியா கேட்கலையா எனக்கு தெரியல. எஸ்பிபி சார் பாடின தமிழ் திரைப்படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது, அந்த திரைப்படம் என்னன்னு கேட்டிருந்தேன். அந்த பாட்டை கூட அவர் அரவிந்த் சாமிக்கு தான் பாடியிருக்காரு. ரொம்ப பிரபலமான ஒரு திரைப்படம், பதிவிடுங்கள். இப்ப நம்ம பார்க்கலாம் பாடகர் எஸ்பிபி சாரை பத்தி. 1946 வருடம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பிறந்த பாடகர் எஸ்பிபி சார் முதல் முறையா எப்படி பாடினார்னா 1966 டிசம்பர் 15 இந்த நாள்ல தான் அவர் முதல் ரெக்கார்டிங்ல கலந்துட்டாரு. பின்னாடியே முதல்ல தெலுங்கு திரைப்படங்கள்ல பாட தோங்கினாரு. அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து ஹோட்டல் ரம்பா அப்படின்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துல பாடக்கூடிய வாய்ப்பு வந்து எம்எஸ்பி அவர்களோட அவங்க வந்து கொடுத்தாங்க. அதுல வந்து எல்ஆர் ஈஸ்வரியோட தான் முதல் பாடல் அவர் பாடினாரு. ஆனா அன்பாச்சரி, அதாவது எதிர்பாராம அந்த படம் வெளியில் தொடர்ந்துதான் நமக்கே தெரியும். சாந்தி நிலையம் அப்புறம் அடிமை பெண் போன்ற படங்கள்ல சிறப்பா பாடினாரு. அதுக்கப்புறம் அவரு அவரோட ராஜாங்கம் தான் எல்லா மொழியிலையுமே பாடினாரு. இப்ப நான் கேட்க போற கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, ஆனா நீங்க எல்லாம் எல்லாருமே கூகுள் வச்சிருக்கீங்க, அதனால ஈஸியா உங்களால சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதாவது பாடகர் எஸ்பிபி அவர்கள் ஒரே நாள்ல 21 பாடல்கள் அதிகமா பாடிருக்காரு. காலையில இருந்து இரவுக்குள்ள 21 பாடல்கள் எஸ்பிபி சார் அதிகமா ஒரே நாள்ல பாடின பாடல்கள் சொல்லுங்க. இது வந்து கன்னட மொழியில பாடினாரு. கன்னட மொழியில வந்து ஒரே நாள்ல அதிக பாடல்களை பாடியிருக்காரு. அவரோட வாழ்க்கையில அவர் 16 பாடல்கள், 18 பாடல்கள் அப்படின்னு நிறைய பாடியிருக்காரு. அதுல வந்து ஒரே நாள்ல 21 பாடல்களை அதிகமா பாடியிருக்காரு கன்னட மொழியில. அந்த பாடல்களை பாடுறதுக்கு அவர் இசையமைச்சந்த இசைப்பவர்கள்ல அவர் யாரு? கன்னட திரைப்படத்துல எந்த இசையமைப்பாளரோட இசையில ஒரே நாள்ல அதிகமான பாடல்களை எஸ்பிபி சார் பாடினாரு? இந்த கேள்விக்கு இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எஸ்பிபி சாரை பத்தி பாக்கலாம். எஸ்பிபி சார் வந்து திரைப்படங்கள்ல பாடிட்டு இருக்கும்போது, அதாவது பாடிக்கும்போது அவருக்கு கிடைத்த சில நண்பர்கள் தான் நம்ம இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் அவங்க எல்லாம். அவங்க வந்து பாவலர் குரூப்ல வந்து இருந்தாங்க. அதாவது பாவலர் பரதராஜன் அவரோட சகோதரர்கள் தானே, அதனால இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி எஸ்பிபி சாரோட ட்ரூப்ல பாடிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் இசையமைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இசைஞானிக்கு அன்னக்கிளி திரைப்படம் மூலமா பாட வாய்ப்பு கிடைச்சது. அதெல்லாம் பாருங்க, இசைஞானியும் எஸ்பிபியும் அவ்வளவு ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவருடைய ஆரம்ப முதல் படத்துல வந்து எஸ்பிபி சாரோட பாட முடியல, அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு. அதனால ஏறக்குறைய 3-4 திரைப்படங்கள் வந்து இசைஞானிட்ட வந்து எஸ்பிபி சார் பாடவே முடியல. அப்புறம் பாலுட்டி வளர்த்து கிளி அந்த படத்துலதான் முதல் பாட்டு பாடினார்னு சொல்லுவாங்க, நான் பேச வேண்டேன் இருக்கு இல்லையா, அந்த பாட்டு தான் எஸ்பிபி சார் இளையராஜாட்ட வந்து முதல் முறையா பாடின பாட்டுன்னு. அதுக்கப்புறம் இளையராஜாட்ட எஸ்பிபி சார் எப்படி பாடினாங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாம 76 தோணி ஏறக்குறைய 90-95 வரைக்கும் இளையராஜா படங்கள் எஸ்பிபி சார் பாட்டு அப்படிங்கறது வந்து நம்ம யாராலையுமே மறக்கவும் முடியாது, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே மறக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்கள். ஒவ்வொரு எஸ்பிபி சார் ஒவ்வொரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கலந்துக்கும் போதும் இசைஞானியை பத்தி சொல்லாத நிலை இருக்காது. ஒவ்வொரு பாடலுக்கும் இளையராஜா எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு மெனக்கெட்டு தருங்கிறத எஸ்பிபி சார் சொல்லி நம்ம கேட்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்து சொல்லுவாரு. ரொம்ப ரசிச்சு பிறரை பாராட்டக்கூடியவர் பாடகர் எஸ்பிபி சார். அவருடைய குணத்துல ரொம்ப உயர்ந்த குணம் அப்படின்னு அதை சொல்லலாம். யாரா இருந்தாலும் ரொம்ப பாராட்டுவாரு. இப்ப நம்ம வந்து இளையராஜா அவங்களோட இசையில எஸ்பிபி சார் பாடின ஏராளமான பாடல்களோட ஒரு பாடல் என்றும் வந்துடும், முரளியோட நடிப்புல வந்த ஒரு படம், அந்த படத்துல இருந்து ஒரு பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இப்ப நம்ம கிட்ட ரெண்டு கேள்வி இருக்குல்ல நினைக்கிறேன் இல்லையா, ரெண்டு கேள்விக்கும் தமிழ் தேசிய விருது என்ன படத்துக்காக வாங்கினாருங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன பண்ணாங்க, அதிக பாடல்கள் கன்னடத்துல பாடியிருக்காரு 21 பாடல்கள், அந்த இசையமைப்பாளர் யாருன்னு ரெண்டுக்கும் விடைய சொல்லுங்க. இல்லைன்னா அந்த பாட்டு முடிஞ்ச ஒண்ணு சொல்றேன், பாடல் கேட்கலாமா?

நேயர்களே, கேட்ட அந்த பாடல் என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து வந்த பாட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம சபரி வானொலி வந்து இணையதள வானொலிகள்ல ரொம்ப சிறப்பான ஒரு வானொலியா, சாதாரணமா பாடல்களை கேட்டுட்டு இருக்கிற இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அறிவிப்பாளராக இருக்கணும், அறிவிப்பாளர் மாதிரி நம்ம நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குறது நம்ம சபரி வானொலி. அதுக்கு முதல்ல நம்ம கீதநேசன் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா சாமானிய ஒரு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறவங்கள ஒரு அறிவிப்பாளராக கொடுக்காருன்னு சொல்லும் போது அவருக்கு நம்ம பாசி அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும். அப்புறம் நம்ம அனுஷ்யா சகோதரி, அவங்க வந்து கேட்கவே வேண்டாம், ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து வழங்குறதுல வந்து எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இப்ப வந்து வாட்ஸ்அப்ல டைரக்டா நம்ம ஒரு நிகழ்ச்சியை வழங்குறதுக்கும் ஒருத்தங்க உதவியோட நிகழ்ச்சிகளை வழங்குறதுக்கும் நமக்கு நிறைய வேறுபாடுகள் உண்டு. அந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குறதுக்கு உறுதுணையா இருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். சபரி வானொலியில பாடல்கள் எல்லாம் எவ்வளவு குவாலிட்டியா, எவ்வளவு தூரத்துக்கு தரமா இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. இப்ப நம்ம சபரி வானொலியோட நிகழ்ச்சியை பத்தி நம்ம சொல்லணும் இல்லையா, பிற்பகல் 3 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. இதுல வந்து நீங்க ஒரு 12 பாடல்கள், நீங்க உங்களுக்கு மனம் கவர்ந்த பாடல்கள், அது எந்த மாதிரி பாடல்களா இருந்தாலும் சரி, 1950ல் இருந்து 2020 வரை எந்த பாடல்களா இருந்தாலும் சரி, நீங்க விரும்புற பாடலை வந்து நம்ம சபரி வானொலியோட வாட்ஸ்அப் எண் 8270330491, அதாவது 8270330491 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நிச்சயமா உங்க பாடல்கள் ஒளிபரப்பாகும். நல்ல தரத்தோட சிறப்பான முறையில உங்களுக்கு இந்த பாடல்களை வழங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனுஷா சகோதரி. அது மாதிரி நம்ம நிகழ்ச்சியில வந்து இன்னும் காலை நேரத்துல இதே போல காட்சியிலே வரும் கீதம் இந்த நிகழ்ச்சி கூட நீங்க கூட வழங்கலாம். நீங்க இதுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல நம்ம இயக்குநர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கும் இதே போல வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, தமிழ்ல என்ன திரைப்படத்துக்காக அவார்டு வாங்கினார்னு, மின்சார கனவு திரைப்படம். சரியான விடையை வந்து நம்ம கோகிலா பழனிசாமி தொட்டாம்பாளையத்திலிருந்து சகோதரர் அளிச்சிருக்காரு. அப்புறம் தென்காசி மாவட்டம் சோழச்சேரி தேன்மொழி சகோதரியும் அளிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் கேட்டேன், கொஞ்சம் கஷ்டமான கேள்வின்னு சொல்லியிருந்தேன், ஆனா அந்த கேள்விக்கு சரியான விடையை அளிச்சிருக்காங்க நம்ம தேன்மொழி சகோதரியும் நம்ம கோகிலா பழனிசாமி சகோதரரும். உபேந்திரகுமார் சரியான விடைதான். கன்னட திரையுலகில் ஒரு நாளைக்கு அதிக பாடல்களை எஸ்பி சார் பாடும்போது அவருக்கு இசையமைச்ச அந்த இசையமைப்பாளர் வந்து இசையமைப்பாளர் உபேந்திரகுமார். நல்ல சரியான ஒரு பதில். இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போகலாம். அடுத்த பாடலுக்கு வந்து சந்திரபோஸ் அவங்களோட இசையில வந்தது. சந்திரபோஸ் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். 70 இறுதியில துவங்கி 80 ஃபுல்லா அவருடைய படங்கள் ரொம்ப ஒரு தனித்தன்மையா இருக்கும். அவருடைய இசை நிறைய பாடல்கள் அவரோட படங்கள்ல எஸ்பி சார் பாடிருக்காரு. இன்னைக்கு நீங்க கேட்க போற பாட்டு வந்து ராஜாத்தி ரோஜா கிளி அப்படிங்கிற திரைப்படத்துல இடம்பெற்றது. அந்த படத்துலதான் எஸ்பி சார் பாடின ஒரு பாட்டை கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. பாடகரா இருந்த பாடகர் எஸ்பிபிய நடிகரா கேபி சார் தான் அறிமுகப்படுத்தினாரு தமிழ் திரையுலகில. அந்த திரைப்படம் என்ன? எஸ்பிபி சார் முதல் முறையா தமிழ்ல கேபி சாரோட ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. என்ன ஞாபகம் இருக்கா? டாக்டரா நடிப்பாரு. அந்த படத்தை பதிவிடுங்கள் நேர்களே. இப்ப பாட்டு கேட்கலாம்.

கேட்ட அந்த பாட்டு வந்து ராஜா திரோஜா கிளி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், சந்திரபோஸ் அவர்களோட இசையில் வந்தது. இதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு சரியான முறையில மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி சகோதரி சிறப்பாக வெளியளிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நான் எஸ்பிபி சாரோட ஃபேன் அப்படின்னு. அதனால நிறைய விடைகள் அவங்ககிட்டே தான் பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. அது காரணமே அதுதான், நம்ம எல்லாருக்குமே எஸ்பிபி சார்னா அவ்வளோ பிடிக்கும். இன்னைக்கு அவருடைய ஒரு நினைவு நாள் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆனா இந்த சூழ்நிலை நமக்கு தேவையில்லை. நினைவு நாள் வந்திருக்க கூடாது, என்ன பண்றது, மரணம்ங்கிறத ஒண்ணு வந்துதான் தீரும் எல்லோருக்கும். ஆனா அவங்கள மாதிரி இந்த மாதிரி இசைக்கலைஞர்களுக்கு மரணம்ங்கிறது ரெகுலரா அவங்க நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. இப்ப நம்ம அடுத்து கேட்க போறது கங்கை அமரன் அவர்களோட இளையராஜாவோட தம்பி. நான் முதலே சொல்லியிருந்தேன்ல எஸ்பிபி சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கங்கை அமரன். வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு எஸ்பிபி சாரும் கங்கை அமரனும் அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப க்ளோஸு. கடைசி வரைக்கும் எஸ்பிபி சாருடைய கடைசி காலம் வரைக்கும் கங்கை அமரனோட அவருடைய நட்பு வந்து ரொம்ப சிறப்பான முறையில தொடர்ந்தது. அந்த கங்கை அமரன் சாரோட இசையில பருவத்தின் வாசலிலேங்கிற படத்திலிருந்து எஸ்பிபி சார் பாடின ஒரு பாடல். இந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி இயக்குனர் ஸ்ரீதர் இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏஎம் ராஜா அவர்களோட முதல் முறையா பாடகரா இருந்தவரை வந்து முதல் முறையா இசையமைக்க வச்சு பார்த்தாரு. கல்யாண பரிசு திரைப்படத்துல அறிமுகப்படுத்தினாரு. அவர் வந்து பாடகர் எஸ்பிபிய வந்து இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்காரு ஒரு படத்துல. அதாவது பாடகரா இருந்த எஸ்பிபி சார் வந்து முதல் முறையா இசையமைப்பாளரா, அது வந்து ரஜினிகாந்த் அவர்கள வச்சு ஹீரோவா வச்சு ஸ்ரீதர் எடுத்த படம். அந்த திரைப்படத்தோட பேர் என்ன, எஸ்பிபி முதல் முறையா தமிழ்ல இசையமைச்ச படம், ஸ்ரீதர் அவர்களோட இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்ச திரைப்படம், அந்த படத்தோட பேரை பதிவிடுங்கள். இப்ப நம்ம அந்த பாட்டை கேட்கலாம்.

இளைஞர்களே, கொஞ்சம் மாறிதான ஒரு பாட்டு. ஏன்னா நம்ம கேட்ட பாட்டு கேட்காத பாடல் ஒண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இந்த பாடல். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பதிவிடுங்க. அப்புறம் எப்படி இருக்கு நிகழ்ச்சி, போர் அடிக்குதா, நிகழ்ச்சி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க தான் பதிவிடணும். நிறை குறைகள் எல்லாம் நீங்க சொன்னாதான் ஏதாவது நிறையதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குறைகள் நிறைய இருக்கும், அதனால அந்த குறைகள்லாம் நீங்க பதிவிடுங்க. நீங்க பதிவிட்டீங்கன்னா நான் கூச்சவே மாட்டேன், குறைகளை சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா குறைகள் வந்து இல்லாம இருக்கவே இருக்காது. நம்ம அடுத்த நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம அந்த குறைகளை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால பதிவிடுங்க. அப்புறம் வந்து இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, ஸ்ரீதர் நடிச்சு ஸ்ரீதர் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு படத்துலதான் எஸ்பிபி அறிமுகமான இசையமைப்பாளரா. அது வந்து துடிக்கும் கரங்கள் திரைப்படம். இந்த துடிக்கும் கரங்கள் திரைப்படத்துலதான் முதல் முறையா எஸ்பிபி சார் இசையமைச்சாரு. பாடல்கள்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பட பாடல்களை கேட்கும்போது எஸ்பிபி சார் இசையமைச்சிருக்கிறாரா இல்ல சங்கர் கணேஷ் இளையராஜா அந்த மாதிரி பெரிய ப்ரொஃபஷனல் இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருக்காங்களான்னு தெரியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நிறைய திரைப்படங்களுக்கு தெலுங்கு மொழியில அவர் இசைஞ்சிருக்காரு. ஏற்கனவே 45 படங்களுக்கு மேல இசைஞ்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஆனா அவ்வளவு தூரம் கிடையாது. தமிழ்ல வந்து நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் அவருடைய படங்கள் இருந்தது. சரியான விடை அளிச்சிருக்கிற தேன்மொழி சகோதரிக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாடகர் எஸ்பிபி சார் பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்றேன். அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து ப்ரோக்ராம்ல கூடும்போது கரெக்டா வந்துருவாரு. அந்த நேரத்து கரெக்டா தான் வந்துருவாரு. ஆனா அவர் ரொம்ப பிஸியா இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து ஒரு ரெக்கார்டிங், அந்த ரெக்கார்டிங்ல வந்து எஸ்பிபி சார் வந்து அந்த ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 7 வாக்குல மேடை நிகழ்ச்சிக்கு போகணும் அவரு. அப்போ அவர் முடிச்சிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா சசிரேகா இருக்காங்கல்ல பாடிக்கு, அவங்க வந்து பாடிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அவங்களோட கேட்க முடியல. அப்ப எஸ்பிபி சார் வெயிட் பண்ணிட்டு சசிரேகா முடிச்ச உடனே அவங்க அழைச்சிட்டு கிளம்பியிருக்காரு. ரெண்டு பேரும் அவங்க வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்ப கூட்டம் ரொம்ப க்ரௌடு அதிகமா இருந்திருக்கு. அவங்க வந்து எஸ்பிபி சார் எதிர்பார்த்துட்டு அவர் வரலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதா இருந்திருக்காங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு பார்த்துட்டு இருந்த ஒரு ரசிகர் என்ன பண்ணிருக்காரு, கோபத்துல, ஏன்னா இருக்கிறது தானே எல்லாருக்குமே சில நேரங்கள்ல அந்த கோபம் அந்த எமோஷன் இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரா, ஒரு ஆப்பிள் எடுத்து எஸ்பிபி சார் மேடைக்கு வந்தவுடனே தூக்கி இருந்தாராம் வெளியிலேருந்து கீழேந்து. அப்ப வந்து கையில அந்த ஆப்பிள எஸ்பிபி சார் பார்த்துட்டு அப்படி பிடிச்சிட்டாராம். பிடிச்சிட்டு பரவாயில்ல மைக்ல அறிவிச்சாராம், பரவாயில்ல என் மேல எவ்வளவு எத்தனை பேர் அன்பா இருக்கீங்க, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், சாப்பிட்டேனோ சாப்பிடலையோன்னு தெரியல, அதனால என் மேல அன்பு கொண்ட ஒரு ரசிகர் என்ன சாப்பிட்றதுக்காக வேண்டிய ஆப்பிள் பழம் அனுப்பியிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாராம். அந்த ரசிகர் கண்ணில் கண்ணீர் வந்துருக்கான். அவர் ஓடி வந்து எஸ்பிபி சார்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய மனசு, நான் எதுக்கு சொல்ல வர இந்த சம்பவத்தைன்னா, எஸ்பிபி சார் வந்து நிறைய விஷயங்கள், நீங்க நிறைய அவரோட பேட்டிகளை கேட்டிருப்பீங்க, அவரை தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்துருப்பாரு, பட மேடை நிகழ்ச்சிகளை பேட்டி கொடுத்துருப்பாரு. யாரை பத்தியுமே அவரை கடுமையா பேச மாட்டாரு. ஒரு வெற்றிக்கு, ஒரு பாடலோட வெற்றிக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் அப்படின்னு சொல்லுவாரே தவிர, இந்த பாட்டு என்னாலதான் வெற்றி அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த பாட்டுல நடந்த அத்தனை பேருக்கும் சில நேரம் ஒரு பேட்டில சொல்லியிருக்காரு. பாடகர்கள் பேரை மட்டும் சொல்றீங்க, ஆல் இந்திய ரேடியோல நடந்த ஒரு பேட்டியில அவர் சொல்லும் போது நீங்க திரை கலைஞர்கள் பேரையும் சொல்லுங்க எல்லாம். அதாவது ஏன்னா அந்த ஒரு பாடலுக்கு தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேரையும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப அற்புதமான குணத்துக்கு சொந்தக்கார பாடகர் எஸ்பிபி சார் அவர்கள். இப்ப நம்ம வந்து அவர் வந்து தேவா அவர்களோட இசையில, 90s தேவா அவர்களோட இசையில அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அதுல வந்து வசந்த மலர்கள்னு ஒரு படம். இந்த பாட்டு என்னடா அது தேவா அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பாஷா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, இல்ல அண்ணாமலை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இது என்ன வசந்த மலர்ன்னு கேட்கலாம். கொஞ்சம் இனிமையான பாடல், பாட்டு கேளுங்க உங்களுக்கே பிடிச்சிருக்கும். என்னடா இது ஒண்ணும் தெரியாத பாட்டை போறீங்கன்னு குறைச்சல, நீங்க தயவு செய்து பாட்டு கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். பாட்டு முடியற வரைக்கும் பொறுமையா கேளுங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, பாடகர் எஸ்பிபியின் சகோதரி எஸ்பி சைலஜா அவங்களும் பாடகிதான், அது நமக்கே தெரியும். சைலஜா அவங்க முதல் முறையா தமிழ் திரையுலகில ஒரு பாட்டுக்கு ஹம்மிங் பண்ணாங்க, அது எஸ்பிபி சாரோட பாடல் தான். அவங்க முதல் முறையா தமிழ் திரையுலகத்துல வந்தது வந்து ஒரு பாடல், அந்த பாடல் எஸ்பிபி சாரோட தான் பாடினாங்க, ஹம்மிங் பண்ணாங்க. அந்த பாடல் என்ன பாடல், இல்ல அந்த படத்தை பதிவிடுங்க. ரொம்ப ஈஸியான கேள்விதான். இந்த பாட்டு கேளுங்க, வசந்த மலர்கள்.

கேட்ட அந்த பாடல் வசந்த மலர்கள் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல். பாட்டு எப்படி இருந்தது? கொஞ்சம் அரிதான பாடல் தான், ஆனா இனிமையான பாடல். அப்புறம் நான் கேட்ட கேள்வி, சைலஜா அவங்க ஹம்மிங் பண்ணிய சுஜிதாவோட பாடினது மனிதரில் இத்தனை நிறங்களாங்கிற படம், படத்தோட அந்த பாட்டையும் போட்டிருக்காங்க. தேன்மொழி சகோதரி வாழ்த்துக்கள் சகோதரி, அப்புறம் சென்னை அம்பத்தூர் அகிலா சகோதரியும் வெளியளிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சிறப்பான முறையில கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்த பாட்டை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி பாடகர் எஸ்பிபி சாரை பத்தி பாக்கணும்னா, மடத்தில் உறுதி வேண்டும் திரைப்படம் மூலமா நடிகரா அறிமுகமானார் இல்லையா, அதுக்கப்புறம் கேரளி கண்மணி திரைப்படம், அவர் மூச்சு விடாம பாடின பாட்டை மறக்கவே முடியாது இல்ல நம்மளால, மண்ணில் இந்த அந்த பாட்டு. இத்தனைக்கு அவர் கொஞ்சம் வெயிட்டா இருப்பாரு, ஆனாலும் ரொம்ப சிறப்பா அந்த பாட்டு. அந்த பாட்டுல வந்து பாருங்க, நம்ம கேட்கும்போது மூச்சு விடாம பாடணும், ஆனா அது ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க. அந்த நேரத்துல வந்து மூச்சு விடாம பாடுறது ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க. ஆனா அந்த பாடல் பிரபலமா வந்துட்டு இருந்த நேரத்திலேயே மேடையில தைரியமா சொன்னாரு, நான் மூணு தடவை இந்த பாட்டுல மூச்சு விட்டுருக்கேன், டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் மூச்சு விடாம அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு. அந்த ஒத்துக்கிற மனசு வந்து நிச்சயமா யாருக்குமே கிடைக்காது. அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் வருவாரு, ஜெட்ஜா வருவாரு, யாரையுமே கடந்து சொல்ல மாட்டாரு. சாதாரணமா பாடுற ஒரு குழந்தைய கூட ரொம்ப அற்புதமா அவர் வந்து சிறப்பா சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாட்டு பாடுறோம், நம்ம சபரி வானொலியில கூட எல்லாரையும் என்ன, நானே என்ன வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஒரு ஆள் பாட்டு பாடும்போது கூட அவருடைய பாட்டை எடுத்து பாடும்போது அவரை மாதிரி நம்ம பாடணும்னு தோணும். அது நடக்காது, அது வேற விஷயம், ஆனா நமக்கு தோணும் அந்த மாதிரி. அந்த காரணத்துக்கு எல்லாம் என்ன காரணம் தெரியுமா, அவருடைய பாடல்கள் தான். அந்த பாடல்கள் எல்லாமே அப்படியே வாழ்ந்திருப்பாரு பாட்டுலன்னு சொல்லணும். ஒவ்வொரு பாட்டும் நிஜமாவே நம்ம இவ்வளவு அழகா நம்மளால பாட முடியுமா அப்படின்னு நம்மளே யோசிப்போம். இன்னைக்கு வர குழந்தைகள் கூட அவருடைய பாடல்களை ஈஸியா மனசுல பதிந்துடும், அழகா பாடும். எல்லாருக்கும் அவரை ஏராளமான நடிகர்களுக்கு பாடியிருக்காரு. எம்ஜிஆர் துவங்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த், கமல், இப்ப வந்திருக்கிற விஜய் அஜித்ல இருந்து எல்லாருக்கும் பாடியிருக்காரு. புதிய இசையமைப்பாளர்கள் நிறைய பேரோட அவர் வந்து பணியாற்றிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, எம்எஸ்டி கேவி அப்படின்னு இருக்கும்போது அவர் ஃபார்ம்ல இருக்கும்போது, அதாவது நல்ல உச்சத்துல அவர் இருக்கும்போது கூட சின்ன சின்ன இசையமைப்பாளர்கள், உங்களுக்கு ஒரு தடவை நான் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு காட்சியில் ஒரு இங்கே நான் நிச்சயமா வழங்குவேன். அதாவது அந்த இசையமைப்பாளர்கள் யாருன்னே நமக்கு தெரியாது, இவங்க இந்த படத்துக்கு மேல இசையமைச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியாது. அவங்க படத்துல எல்லாம் அவருடைய பாடல்கள் நம்ம கேட்கலாம். அது வந்து ரொம்ப உச்சத்துல இருந்த நேரம். எப்படி விஜயகாந்த் வந்து நடிக்கும் போது அவர் வந்து சின்ன சின்ன இயக்குநர்கள் படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாரோ, அது மாதிரி யாரோ சின்ன சின்ன இசையமைப்பாளர்கள் படத்துல எல்லாம் அவர் பாடியிருப்பாரு. ரொம்ப சிறப்பான ஒரு கலைஞர். இப்ப நம்ம அடுத்து கேட்க போறது யாரு, நம்ம ஏஆர் ரகுமான் அவர்களோட பாட்டு தான். ரகுமான் பத்தி நான் சொல்லணும்னு அவர் இல்ல, ஆஸ்கர் நாயகன், அவருக்கு எஸ்பிபி சார் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இந்த பாடல் கேளுங்க, டூயட் படத்துல வந்த ஒரு பாடல், கண்ணை மூடிட்டு கேளுங்க, எவ்வளவு உருக்கமா எவ்வளவு அற்புதமா இவர் இந்த பாட்டை பாடுறாரு அப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா, அந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பிபி சார் வந்து ஒரு, அதாவது அவர் திரைப்படங்களை நடிச்சிருக்காரு, இசையமைச்சிருக்காரு, எல்லாம் பாடியிருக்காரு, எல்லாம் நமக்கு தெரியும். அவர் நிறைய திரைப்படங்களுக்கு டப்பிங் பண்ணியிருக்காரு. குறிப்பா தெலுங்கு மொழியில கமலஹாசனோட படங்கள் தெலுங்குக்கு போகும்போது நிறைய படங்களுக்கு அவர் தான் பேசியிருக்காரு. அதுல ஒரு படம் தமிழ்ல திருப்பி ரீமிக்ஸ் ஆகி வந்த தெலுங்கு படம் தமிழுக்கு வருது. அந்த படத்துல அந்த நேரத்துல கமல் சாருக்கும் அந்த டைரக்டருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அந்த படத்துல எஸ்பிபி சார் தான் பேசியிருப்பாரு. அதாவது தமிழ் திரைப்படம் ஒண்ணுல எஸ்பிபி சார் கமலுக்காக பேசியிருக்காரு. அந்த படம் வந்து கே விஸ்வநாத் அவரோட படம், நீங்க ராதிகாவோட கமல் நடிச்சிருப்பாரு. அந்த படம் என்ன படம், பதிவிடும் பண்ணிக்கலே தமிழ்ல கமலுக்காக எஸ்பிபி சார் டப்பிங் கொடுத்த அந்த திரைப்படத்தோட பேரை பதிவிடுங்க. இப்ப வந்து நம்ம டூயட் பாட்டு கேட்கலாம்.

கேள்வியர்களை கேட்ட அந்த பாடல் டுவேட் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ரொம்ப அற்புதமா இருந்ததுல அந்த பாட்டு. இப்ப வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, கே விஸ்வநாத் அவர்களுடைய ஒரு இயக்கத்துல வந்த ஒரு படம் தெலுங்குல ஸ்பாட்டி முக்கியம்னு ஒரு தெலுங்கு படம் வந்தது. அந்த திரைப்படத்தை வந்து தமிழ்ல வரும்போது சிப்பிக்குள் முத்து அப்படின்னு வந்தது. அந்த படத்துல டப்பிங் பண்ற நேரத்துல கமலுக்கும் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால எஸ்பிபி சாரே டப்பிங் பண்ணியிருந்தாரு. தமிழ்ல வந்து சிப்பிக்குள் முத்து திரைப்படத்துல கேட்டு பாருங்க, எஸ்பிபி சாருக்கு கமல் டப்பிங்.

வந்து நம்ம பிரியா வீரமணி அவங்க வழங்குறாங்க, அந்த ஆர்டிஸ்ட் வழங்குறாரு. அவரு அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து அந்த நேரத்துல பாடல்களை பதிவிட சொல்லுவாரு. நீங்களும் சரியான முறையில பதிவிடுங்க, உங்க பாடல்கள் சிறப்பான முறையில முக்கியமா நல்ல தரத்தோட ஒளிபரப்பாகும். சபரி வானொலியோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா நல்ல தரத்தோட குவாலிட்டியா அந்த பாடல்கள் ஒளிபரப்பாகும். ஒரு ப்ளூடூத் வச்சு கேட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்ப பரிசு பாடல் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். நம்ம தேன்மொழி சகோதரி வந்து முதல்ல இருந்தே கூட பயணிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பாடல்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு பரிசு பாட்டு கொடுக்கணும். ஆனாலும் தேன்மொழி சகோதரி இதுக்கு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து தனியா வாங்கிக்கிறத விட நாலு பேரோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அந்த வகையில லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஏன்னா அவங்க வந்து முக்கியம் இல்லையா. அதனால முதல்ல நம்ம தேன்மொழி சகோதரியோட நம்ம கோவை சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி, அப்புறம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் சகோதரி, அப்புறம் சென்னை அம்பத்தூர் அகிலா சகோதரி, அப்புறம் நம்ம கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, அப்புறம் என்னோட தொகுப்பாளரா உதவியா இருக்காங்கல்ல முதல்ல இந்த அம்சியா சகோதரி, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பரிசு பாட்டு கொடுக்கலாம். ஆண் நண்பர்களுக்கு இருக்கட்டும், உங்களுக்கு பரிசு பாட்டு இருக்கு, அப்புறம் நான் அடுத்த பாட்டு கொடுக்குறேன். இப்ப இந்த பாட்டை முதல்ல அவங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இத்தனை இசையமைப்பாளர்கள்ல இந்த போன முதல்ல பார்த்தோம்ல, எம்எஸ்பி ஆரம்பிச்சு ரகுமான் வரைக்கும் எல்லா இசையமைப்பாளர்கள்ட்டையும் அவர் பாடின பாடுகள், அதாவது எல்லா இசைப்பாடும் சொல்லல, அவர் ஏறக்குறைய நிறைய இசைப்பாட்டை பாடியிருக்காங்க. இது முக்கியமான சில இசையமைப்பாளர்களை பார்த்தோம். இதுல வந்து துடிக்கும் கரங்கள் திரைப்படம் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமான எஸ்பிபி சார் வந்து சிகரம் திரைப்படம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த படத்தை பாத்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு, அந்த படத்துல பாடியிருப்பாரு, இசையமைச்சிருப்பாரு. அதுல வந்து ஒரு பாடல், அவரோட இசையில வந்த ஒரு பாட்டை நம்ம கேட்கணும் இல்ல, வண்ணம் கொண்ட விண்ணிலவி பாட்டு. இந்த பாட்டை வந்து இந்த சகோதரிகளுக்கு எல்லாம் நம்ம பரிசு பாட்டை கொடுத்துடலாம். நான் கொடுக்கலைங்க, நம்ம சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாம். ஓகேயா, பாட்டு கேட்கலாம்.

இல்ல நேயர்களே, பாட்டு எப்படி இருந்தது? இந்த பாட்டுல வர வரிய பாத்தீங்களா? வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே உன்னைத்தோட ஏனி இல்லை. ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்லையா? இது வந்து உண்மையாவே ஒரு விஷயம்தான். ஏன்னா எஸ்பிபி சாரை வந்து நம்ம போர்ஷன் நம்ம தான் போகணும், அவர் வரமாட்டாரு. ஆனா பாட்டு மூலமா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம பரிசு பாட்டு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம சபரி வானொலி நிகழ்ச்சி பத்தி சொல்லணும். பாட்டு வந்து நான் பாடட்டுமான ஒரு நிகழ்ச்சி புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல இரவு 7 மணிக்கு நம்ம சபரி வானொலியில இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாம் பாடலாம். நீங்க ஒண்ணு நினைக்க கூடாது, எஸ்பிபி சார் மாதிரி பாடுறவங்கதான் பாடணும் போல இருக்கு அப்படின்னு, அப்படி எல்லாம் கிடையாது. என்ன மாதிரி பாடினா கூட வந்து பாடலாம். நீங்க ஒரு தடவை டியூனிங் பண்ணி பாருங்க, நான் பாடுறத கேட்டீங்கன்னா உங்களுக்கே தைரியம் வந்துடும். இவரெல்லாம் பாடுறத நம்ம பாடலாம் அப்படின்னு உங்களுக்கே தைரியம் வந்துடும். அந்த மாதிரி பாட தெரியாததவங்களை கூட சிறப்பா பாட வைக்கக்கூடியதுதான் நம்ம சபரி வானொலி. நீங்க எல்லாம் ரொம்ப அற்புதமா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் வந்து சிறப்பா பாடணும். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும், நிகழ்ச்சியில பங்கேற்கணும். அப்புறம் எங்களுக்கு பிற்பாடு 3 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுல வந்து இதே எஸ்பிபி சாரோட பாடல்கள் தான், அவருடைய ஆரம்ப கால பாடல்கள், 70 இறுதியில வந்த பாடல்கள் தான். நம்ம மனோகரன் அண்ணா, கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் அவர் வந்து தொகுத்திருக்காரு. அவருடைய பாடல்கள் சிறப்பான முறையில கேளுங்க, நல்லா பதிவிடுங்க. அந்த பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், இனிமையா இருக்கும். பாடல்களை கேட்டு பதிவிடுங்க. அப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பரிசு பாட்டு கொடுத்தோம் இல்லையா, நம்ம யாரு நம்ம லேடிஸ்க்கு எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம ஜென்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம்? முதல்ல நம்ம வந்து தொட்டாம்பாளையம் ரோகிலா பழனிசாமி சகோதரர் சிறப்பான முறையில பல உருக்கமான விஷயங்கள்லாம் எழுதினாரு, பகிர்ந்துக்கிட்டாரு. அவருக்கு பரிசு பாடல் கொடுக்கணும். அவரோட சேர்ந்து நம்ம நண்பர்கள் நம்ம செய்யார் சந்திரசேகர், அப்புறம் கிருஷ்ணகிரியில இருந்து நம்ம கனகராஜ், அப்புறம் சேலத்திலிருந்து மேச்சிரி அழகன் அவர் வந்திருந்தாரு, அப்புறம் நம்ம தனிப்பட்டத்துல வந்து நம்ம கும்பகோணம் கணபதி நகர் மனோகரண்ணா அவருக்கு பரிசு பாட்டு கொடுக்காம எப்படி அவரு, அப்புறம் நம்ம தேவக்கோட்டை கண்ணன், இவங்க எல்லாருக்குமே நம்ம பரிசு பாட்டு கொடுக்கலாம். மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு யாராவது இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் கேட்பாங்க பதிவு நமக்கு வந்திருக்காது, இல்லை பதிவு வந்தும் அனுஷா மேடம் சொல்லியும் என்ன மாதிரி இருக்கிறவத்தனால அதை சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாம நான் அந்த பேரை விட்டுருந்தேன்னா, அவங்களுக்கும் சேர்த்து இந்த இப்ப வரப்போற பாடல், இந்த பாடலை நம்ம கேட்டுட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். பாடகர் எஸ்பிபி 1946 வருடம் June 4 பிறந்தவர். தொடர்ந்து தமிழ் திரையுலகில் 1969 காலகட்டங்களில் முதல் முறையா சாந்தி நிலையம் படம் மூலமா அறிமுகமானவர். 6 தேசிய விருதுகளை பெற்றாரு. சிறப்பான முறையில மனதில் உறுதி வேண்டும் படம் மூலமா நடிக்கவும் செஞ்சாரு. துடிக்கும் கரங்கள் மூலமா இசையமைக்கவும் ஆரம்பிச்சாரு. எல்லா துறையிலையும் வெற்றிகரமான ஒரு கலைஞரா இருந்தாரு. எம்ஜிஆர் துவங்கி கடைசியில அவரு, அதாவது அவருடைய கடைசி படம் அண்ணாத்த, சூர்யால இருந்து எல்லாருக்குமே அவர் பாடியிருக்காரு. அவர் பாடாத நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு திரைக்கலைஞர். அவர் நம்ம கூட இன்னும் பல வருஷங்கள் இருந்திருக்கலாம், என்ன செய்யறது, நமக்கு வந்து கொடுப்பனை எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் அவர் ரொம்ப அழகா அதிகமா பக்தி பாடல்கள் எல்லாம் பாடின காரணத்தினால பாத்தீங்கன்னா பெருமாளே மேலேந்து கூப்பிட்டாரு அவரை, நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இதே மாதிரி ஒரு புரட்டாசி மாசம் தான் அவரை அழைச்சிட்டாரு. அதனால அவருடைய அவரை நினைவா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பதிவிடுங்க நீர்களே. இப்ப நம்ம பரிசு பாட்டு என்ன கொடுக்க போறோம்னா, சங்கராபரணம்ங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து எஸ்பிபி சாரோட வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஒரு திரைப்படம். ஏன்னா அவருக்கு கிளாசிக்கல் அவ்வளவு தூரத்துக்கு கர்நாடக இசை தெரியாதான் அப்போ. ஆனா இந்த சங்கராபரணம் திரைப்படத்துல முதல்ல பாடுறதுக்கு தயங்கியிருக்காரு. அப்புறம் கே விஸ்வநாத், அப்புறம் கே சார், அதாவது மகாதேவன், அவங்களுடைய வற்புறுத்தாலதான் பாடிச்சிருக்காரு. நம்ம இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது நமக்கு தோணுது, எப்படி கர்நாடக இசை கத்துக்காம இப்படி எல்லாம் பாட முடியுமா அப்படின்னு தோணுது. முடியும், ஒன்னு ரெண்டு நல்ல கலைஞர்களுக்கு முடியும், நல்லா முடியுமான்னு தெரியல. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் கேளுங்க, சங்கராபரணம் பாடல். நம்ம நேயர்களுக்கு இது ஒரு பரிசு பாடல் தான். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து பதிவிடுங்கள் நேயர்களே. இத்தோடு நான் இந்த காட்சியிலே வரும் கீதம் நிகழ்ச்சியை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப நேரம் உங்களை கூட கூட ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து எஸ்பிபி சார் பாடல்கள் சிறப்ப பாடல்களை கேட்டிருப்பீங்க, அதனால நான் பேசுனதுல கொஞ்சம் அறுத்துட்டேன்னா கூட மன்னிச்சுடுங்க. நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் விடை பெறுவவர் கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்காக எனக்கு வாய்ப்பளித்த கேவிநீசன் சார் இன்னொரு தடவை நன்றியை தெரிவிச்சுட்டு, உடன் என்னோட இருந்துட்டு அவங்க இன்னும் உணவு கூட சமைக்கலன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க நம்மளாம் வாயால சாப்பிடுவோம், அனுஷா மேடம் காதால சாப்பிட்டு இருக்காங்க 2 மணி நேரமா. டெபியூட்டி சாரோட பாடல்கள் எல்லாம் அவங்க சாப்பிட்டதால, அதாவது காதல் அந்த பாடல்களை கேட்டனால அவங்களுக்கு பசி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் இடைவெளி கொடுக்கலாம், 3 மணிக்கு திருப்பி வரட்டும். அதனால நம்ம எல்லாரும் இப்ப நிகழ்ச்சியிலேருந்து நிறைவு செய்யலாம். உங்களிடம் இருந்து விரைவு பெறுபவர் கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய்கிமா.

இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய காலை அறிவிப்பாளராக கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் இன்று ஒரு சிறப்பு நாள். எஸ்பி பாலசுப்பிரமணியன் நினைவு நாளை முன்னிட்டு அவர் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், நிலை இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா மீண்டும் பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் இணைவேன் என்றும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தின் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இன்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்றே சொல்லலாம். காலையில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கிய கோவை ராஜேஷ் சகோதரர் அவர்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அதுபோன்ற இன்றும் எஸ்பி பாலசுப்பிரமணியன் நினைவு நாளை முன்னிட்டு மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. ரவிச்சந்திரன் நடித்த படங்களிலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவருடன் ஒரு சில பெண் பாடகர்கள் பாடிய பாடல்தான் இன்று வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள். நேயர் சொந்தங்களே, இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் ஆனந்த பைரவி இந்த படத்திலிருந்து சிரித்தாய் அந்த சிரிப்பால் எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவருடன் இணைந்து சுசிலாம்மா பாடிய பாடல் ஆனந்த பைரவி படத்திலிருந்து சிரித்தாய் அந்த சிரிப்பில். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். தொடக்கத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் சோழச்சேரி தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவரை கண்முன் கொண்டு வந்து மனதை தொட்ட பாடல், கேட்க கேட்க அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி நம் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு, மிக்க நன்றி. இன்று இதே ராக நிகழ்ச்சியில் மனோகரன் அவர்களுடைய விருப்பத்தில் தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ நிகழ்ச்சிக்குள் அடுத்த பாடலுக்கு செல்வோம். ரோஷக்காரி நான் இல்லைங்க, எனக்கு எந்த ரோஷமும் வராது. ஏனால் அப்படியேப்பட்ட பிறவி நான், அதுதான் சொல்ல வேண்டும். இதோ இந்த படத்திலிருந்து ரோஷக்காரி, இந்த படத்திலிருந்து ஆனந்த மயக்கம், அருகில் வந்த நெருக்கம், என்ன நெருக்கமோ தெரியவில்லையே. இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். ரோஷக்காரி படத்திலிருந்து ஆனந்த மயக்கம், அருகில் வந்த நெருக்கம். இதோ

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவுடன் சுசிலாம்மா இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய விருப்பத்தில் இன்று ரவிச்சந்திரன் நடித்த ஒரு சில படங்களிலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் நினைநாளை ஒட்டி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடன் பிற பெண் பாடகர்கள் பாடிய பாடல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். அக்னி பரீட்சை இந்த படத்திலிருந்து ஊர்கோலும் போகின்ற கிளிக்கூட்டம். இதோ எல்ஆர் ஈஸ்வரியுடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல்.

அழகான அருவியான பாடல். ஊராருக்கு சொல்லி சென்று விட்டார்கள். அக்கறை பச்சை படத்திலிருந்து ஒரு கோலம் போகின்ற கிளிக்கூட்டம். எஸ்பி பாலசுப்ரமணியன், எல்ஆர் ஈஸ்வரியம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் சொந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் போல. தேன்மொழி அவர்கள் சிறப்பான பாடல், அருமை பாடல், அருமை பாடு நிலாவை நம் எஸ்பி பாலசுப்ரமணியாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு, சூப்பர். அடுத்து காவிய தலைவி. இந்த படத்தில் இருந்து ஆரம்பம் இங்கே ஆகட்டும். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான ஒரு துள்ளலான பாடல். எஸ்பிபியுடன் எல்ஆர் ஈஸ்வரியம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் விழித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து பாக்தாத் திருடர், சாரி பாக்தாத் பேரழகி யாரோ தெரியவில்லை எனக்கு. இந்த படத்தில் இருந்து இதோ நவாப்பூருக்கு நவாப்பூர் கேள்வி. எனக்கு சரியாக பாடல் வரவில்லை, தெரியவில்லை. நீங்கள் தெரிந்தால் பதிவிடுங்கள் என்ன வரி என்று. இதோ பாக்தாத் பேரழகி. இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியன் ஜானகியம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். சூப்பரான வரிகள் தான் இந்த பாடல். பெரிய பாடல் இது. 6 நிமிடம் 35 நிமிடம். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: பட்டினில் வானில் எழுந்திடும் வானவில்
1: ஆயிரம் பாலமும் நீரில் வாழ்ந்திடும் வான் எந்த வான்
0: நாலு புறத்திலும் நீர் உள்ள தீவெனும் மான் அந்த

0: क्या बात है।
1: அருமையான அழகான படம். இந்த படத்தில் ஜெயலலிதாமா அழகாக நடித்திருப்பார்கள். படத்தில் பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கும். பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. பாடலும் அழகாக ஒலித்து சென்றது. தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களும் இவர்களுடன் இணைந்து கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, நான் மற்றும் தேன்மொழி அவர்கள் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இன்று எஸ்பிபி நினை நாளை முன்னிட்டு ரவிச்சந்திரன் நடித்த ஒரு சில படங்களிலிருந்து எஸ்பிபியுடன் பிற பெண் பாடகர்கள் பாடிய பாடல்தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றது நம் நிகழ்ச்சியில். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோம். உத்தரவின்றி உள்ளே வா. இந்த படத்திலிருந்து மாதமோ ஆவணி, என்ன கொடுமையே சாமி இது, புரட்டாசியே வந்துவிட்டது. ஆவணி ஏதோ இந்த பாடல். உத்தரவின்றி உள்ளேவா படத்திலிருந்து மாதமோ மார்கழி, எஸ்பியுடன் பி. சுசிலாம்மா பாடிய பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச்சிட்டது. பாடலுக்கு இடையே நாகேஷ்யா ஒரு குரல் கொடுத்தார். இந்த கன்றாவையெல்லாம் நான் பார்க்க வேண்டுமா? யார் பார்க்க சொன்னாங்க? அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, இவர் வேலை இவர் பார்க்க வேண்டியதுதானே. அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள். உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, சூப்பர் என்றும், சபரி சொந்தங்கள் எல்லோரும் தூங்கிவிட்டார்களா என்று ஒரு பதிவு. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், இயக்குனர் கொடுத்த வேலையை நாம் சிறப்பாக செய்துட்டு வெளியே வருவோம், அவ்வளவுதான். அடுத்து நம் இயக்குனர் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, இனிமையான இதமான பாடல் சூப்பர் என்றும், நாளிலே நல்ல நாள், நாயகன் நினைவு நாள், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி தேன்மொழி அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. மனதை தொட்ட பாடல் மிகவும் நன்றி, அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இணைந்துள்ளார்கள் நம் நிகழ்ச்சியில். அழகான பாடல் பதிவு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். நான்கு சுவர்கள் இந்த படத்திலிருந்து நினைத்தால் நான். இதோ எஸ்பியுடன் சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல்.

அழகான அருமையான ஒரு துள்ளலான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி. அடுத்து தேன்மொழி அவர்கள், சிறப்பான பாடல், அருமை பாடல், அருமை, சூப்பர் சூப்பர் என்றும் கை கொடுத்து பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், வானம் சென்று நிலவில் ஆட வைத்த பாடல், வானம் சென்று நிலவில் ஆட வைத்த பாடல், அரிதான இனிய பாடல், பதிவு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. ரவிச்சந்திரன் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் இன்று எஸ்பி பாலசுப்பிரமணியம் நினைவு நாளை முன்னிட்டு அவருடன் இணைந்து பிற பெண் பாடகர்கள் பாடிய பாடல்தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள், நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் பாடலை தொகுத்து அனுப்பிய மனோகரண்ணா அவர்களுடன், கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடன் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:43. அடுத்த பாடலுக்கு செல்வோம். மஞ்சள் குங்குமம் இந்த படத்திலிருந்து என் காதல் கண்மணி ஏதோதோ நினைத்தாலே, இதோ இந்த பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் தனித்து பாடிய பாடல் என்று நான் நினைக்கிறேன். பார்ப்போம்.

என்ன ஒரு அழகான அருமையான குரலில் அட்டகாசமான பாடல் ஒலித்து சென்றது. இந்த பாடலை நான் எடுக்கும் பொழுது தேடி தேடி கண்டுபிடித்து ஒரு வழியில் இதை நான் எடுத்துவிட்டேன். அதுதான் என்னுடைய இன்று ஒரு ஃபேவரட் சாங் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த பாடல் நான் ரசித்து கேட்டு முழுமையாக அதன் பிறகுதான் டவுன்லோட் பண்ணேன். சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்த நேர் சொந்தங்கள், மேச்சேரி அறிவழர் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும் அரிதான பாடல் கேட்க இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் அரிதான பாடல் அருமையான பாடல், என் காதல் கண்மணி எஸ்பிபியின் இளமையான குரலில் பாடல் அருமை, பாடல்களை தேர்வு செய்த மனோகர் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. இந்த பாடலுக்கு நான் எப்பொழுதும் கேட்டதில்லை. மஞ்சள் குங்குமம் படம் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த பாடல் நான் எப்பொழுதுமே கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த பாடலை நமக்கு தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அழகான வரிகளில் இந்த பாடல் இரண்டு முறை நான் பாடல் எடுக்கும் பொழுது ரசித்து கேட்டு அதன் பிறகுதான் நம் வானொலிக்குள்ளே இதை கொடுத்தேன். சிறப்பு சிறப்பு சூப்பர். அடுத்து பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நேயர் அகில ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் பதிவு என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நன்றி. பாடலுக்குள் செல்வோமா. சபதம் இந்த படத்திலிருந்து. தொடுவதென்ன மலர்களோ தென்றலோ, இதோ எஸ்பிவி பாடிய பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களில் அழகான தொட்டு தழுவி சென்றது பாடல் வரிகள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அகில ஸ்ரீதர் அவர்கள் தொடுவதென்ன தென்றலோ அல்ல, எஸ்பிபியின் அழகான பாடல்கள் பதிவுதான் அது. மாலையில் தென்றலாய் மனதை தொட்டு செல்கிறதோ இளமை வழியும் எஸ்பிபியின் குரலில் இனிய பாடல். இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், நன்றியில் என்று பாராட்டியுள்ளார்கள் நம் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். நன்றி. மிச்சரி அறிவழகர் மங்கை அவர்கள், பாடல் கேட்டு ரொம்ப நாளாச்சு, பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், அழகான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், ஆஹா அருமை இனிமை, அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து மீண்டும் வருவேன் இந்த படத்திலிருந்து வெள்ளிமுத்து நடனம் ஆடும் தோட்டம், இதோ எஸ்பிவியுடன் எல்ஆர் ஈஸ்வரி இருவர்களும் இணைந்து பாடிய பாடல், இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

0: அழகான ஒரு அட்டகாசமான பாடல் ஒலித்துச் சென்றது. எஸ்பிவியுடன் எல்ஆர் ஈஸ்வரி அம்மா இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், அசத்துறீங்க, நான் எங்கே அசத்துற, எல்லாரும் ஈஸ்வரி அம்மா எஸ்பிபி தான் நம் இதய ராகம் நிகழ்ச்சி அசைத்து கொண்டிருக்கின்றார்கள். சூப்பர், ஆஹா, அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. இதோ நம் நிகழ்ச்சியில் ஒரு நண்பருடன் சிறு உரையாடல் நம் நிகழ்ச்சியை பற்றி. ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவை ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
1: அருமையான பாடல்களை மனோகரன் சூப்பரா கொடுத்துருக்காரு.
0: நன்றி.
1: அந்த பாடல்கள்லாம் அந்த 70 காலகட்டங்கள்ல வந்த ஒரு ஹிஸ்டபி சாரோட ஆரம்ப கால பாடல்கள், ரொம்ப இனிமையான பாடல்கள். அதனால பாடல்களை கொடுத்த அவருக்கும் சிறப்பா எடுத்து வழங்குற உங்களுக்கும்
0: நான் வந்து இரண்டு முறை அந்த பாடலை கேட்டுவிட்டு அதன் பிறகுதான் நான் ரேடியோக்குள்ளே போட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அந்த பாடல். நன்றி நன்றி சகோதரரே, நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி பற்றி அழகாக உரையாடி சென்றார் நம் கோவை ராஜேஷ் சகோதரர் அவர்கள். சரி, நிகழ்ச்சிக்கு வருவோமா? ஏன் இந்த படத்தில் இருந்து இதற்கு முன்பு ஒழித்த படத்தில்

பெயரை தவறாக வாசித்தேன். மீண்டும் வாழ்வேன் என்ற படத்தில்தான் வெள்ளிமுத்து நடனம் ஆடும் தோட்டம் தெல் அரியசுரியமா பிபி எஸ்பி பாலசுப்ரம் பாடிய பாடல் ஒலித்து சென்றது. இப்பொழுது ஒலிக்கும் பாடல் ஏன் இந்த படத்தில் இருந்து இறைவன் இன்னொரு கவிஞன். இதோ எஸ்பிபி பாடிய பாடல்.

0: என்ன ஒரு அழகான அருமையான ஒரு தத்துவ வரிகளில் மனித பிறப்பில் எப்படி எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று அந்த இறைவனே ஒரு கவிஞனாகி தொகுத்து கொடுத்த இந்த பாடல் நம் எஸ்பிவி குரலில் கேட்டு ரசித்தோம். இந்த பாடல் ஒவ்வொரு வரிகளும் அப்படிப்பட்ட ஒரு பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அகில ஸ்ரீதர் அவர்கள், இறைவன் கவிஞன்தான், ஆனால் அவன் படைத்த எஸ்பிபி இன்னொரு கலைஞன், பாடல்களின் காவிய தலைவன். மரணம் உடலுக்குத்தானே தவிர இசைக்கோ பாடல்களுக்கோ இல்லையே. உலகம் உள்ளவரை அவர் புகழ் இசையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இறைவன் கவிஞன்தான், ஆனால் அவன் படைத்த எஸ்பிபி இன்னொரு கலைஞன், பாடல்கள் காவிய தலைவன். மரணம் உடலுக்குத்தானே தவிர இசைக்கோ பாடல்களுக்கோ இல்லையே. உலகம் உள்ளவரை அவர் புகழ் இசையில் வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இதுதான் உண்மை சகோதரி. சூப்பர் சூப்பர். தேன்மொழி அவர்கள், இறைவன் இன்னொரு கவிஞன் என்ற ஒரு அருமையான பாடல். ஒவ்வொரு வரிகளும் கேட்க இனிமையாக உள்ளது. சிறப்பு பாடல், அருமை, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து சந்திரமோகன் அவர்கள், கணபதி சந்திரமோகன் அவர்கள், மிகவும் அழகான பாடல் வரிகள், சூப்பர் என்றும், கடவுளின் படைப்பிலேயே கவிதை உண்டு, காந்தியை போலவே காவியம் உண்டு, முடிவு விளங்காத தொடர்கதை உண்டு, முடிக்க வேண்டும் என்று முடிப்பதும் உண்டு, சிறப்பு. கண்களில் தொடங்கி கண்களில் முடித்தான், பெண்ணிடம் பிறந்ததை பெண்ணிடம் கொடுத்தான், சிறப்பான வரிகள். எனக்கு மிகவும் பிடித்த வரிகள் சகோதரனே. இந்த வரிதான் நான் ரசித்து கேட்டேன். சூப்பர் சூப்பர். பாடலை எந்த அளவுக்கு நீங்கள் கேட்டிருந்தால் இந்த பாடல்கள் வந்த வரிகளை அழகாக பதிவிட்டிருப்பீர்கள். சிறப்பு சிறப்பு சகோதரரே. சரி நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடலை தொகுத்து அனுப்பிய அண்ணா அவர்களுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி மனோகரன்.
0: சொல்லுங்கண்ணா.
1: பாட்டு எல்லாமே நல்ல பாட்டு. எப்படி பாட்டுக்கு நம்ம என்னைக்குமே அடிமை.
0: கண்டிப்பா
1: எல்லாருமே அடிமைதான்.
0: கண்டிப்பா.
1: எந்த காலத்துல அந்த காலம் பாடம் இருந்தாலும் இந்த காலம் பாடலா இருந்தாலும் நல்லா இருக்கும். எல்லா பாட்டுமே இன்னும் இருந்தா கூட பாடிக்கிட்டு இருந்துருப்பாரு. நம்மளை விட்டு புரிஞ்சாலும் ஒரு பாடல் மூலமா நம்ம கிட்ட வாழ்ந்துகிட்டுதான் இருக்காரு. அது என்ன போன்ற நேர்கள்லாம் வந்து அவர் பாட்டை என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். நாங்கெல்லாம் எல்லாருமே மறக்க மாட்டாங்க.
0: கண்டிப்பா.
1: நல்ல நல்ல பாட்டெல்லாம் நீங்க அழகா தொகுத்து
0: நிறைவுக்கு வந்துவிட்டோம். நீயா அந்த படத்தில் இருந்து, படம் இது நீயா நானா கிடையாது, நீயா இந்த படத்தில் இருந்து ஒரு கோடி இன்பங்கள். இதோ எஸ்பியுடன் ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி நன்றி நன்றிங்களண்ணா. என்ன நேயர்களே, இதோ பாடலை கேட்டு ரசிப்போமா? நீயா படத்திலிருந்து ஒரு கோடி இன்பங்கள். எஸ்பிவியுடன் ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். விண்ணுலகத்தை மண்ணுலகத்தை விட்டு சென்றாலும் விண்ணுலகத்தில் இன்று ஒரு கோடி இன்பங்களோடு நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய குரலில். இந்த பாடல் நாம் இப்பொழுது கேட்டு ரசித்துவிட்டு நம் இதயராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா?

நம் இதயராகம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக நீயா இந்த படத்திலிருந்து 1 கோடி இன்பங்கள் அள்ளி தெளித்து சென்றார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் உடன் ஜானகி அம்மா பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள். சூப்பர் சிறப்பு பாடல் 1 கோடி இன்பங்கள் பாடலை முதல் பாடலாக பதிவு செய்திருக்கலாம் என்று ஒரு பதிவு செய்திருக்கலாமே. ஆனால் நீங்கள் இப்பொழுதுதான் இணைந்தீர்கள். இப்பொழுது இணைவேதான் இந்த பாடலை கேட்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. முதலில் இந்த பாடலை ஒலிக்க விட்டிருந்தால் உங்களுக்கு கேட்கும் வாய்ப்பு இருந்திருக்காதே. ஏனென்றால் நீங்கள் தொடக்கத்திலிருந்து பாடலை கேட்டீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது தம்பி. ஆனால் முடிவில் இந்த பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது. நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்தோம் அல்லவா? நன்றி நன்றி. இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரண்ணா அவர்களுடைய விருப்பத்தில் ரவிச்சந்திரன் நடித்த ஒரு சில படங்களிலிருந்து இன்று எஸ்பிபி நினைவு நாளை முன்னிட்டு அவருடன் பிற பெண் பாடகர்கள் பாடிய பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நில இயக்குனர் அவர்களுக்கும் உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா. இதோ 1-2 பதிவுகள். தேன்மொழி அவர்கள் நிறைவு பாடல் அருமையான துள்ளல் பாடல் சிறப்பு அருமையான பாடல்கள் தேர்வு செய்த மனோகர் அண்ணாவிற்கும் நன்றி. பாடல்களை அருமையாக தொகுத்து வழங்கிய நமது அறிவிப்பாளர் அனுசுயாக்கா அவர்களுக்கும் நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். மிக்க நன்றி என்றும் பாடநிலாவை எஸ்பியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று நன்றியுடன் அழகான ஒரு பதிவை தந்துள்ளார் நம் நிகழ்ச்சியின் நிறைவாக நம் தேன்மொழி சகோதரி அவர்கள். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை இணைய நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாவரம் அனுசுயா. நன்றி வணக்கம்.

0: சபரி வடலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி வடலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் குரலில் தங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வடலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு நேர் சொந்தங்கள் அழைக்க வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். சபரி உங்களை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பதட்டமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் சாய் கீதா காரைக்கால் இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கோம், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கிறோம், மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாடிடலாம்.

0: சிறப்பு சிறப்பு அருமையாக அட்டகாசமாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: நன்றி.
0: காரைக்கால் சாய் கீதா அவர்கள் அழகான ஒரு பாடல், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334919 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இனியும் நேர் சொந்தம் ஆக சென்று விட்டார்கள்.

0: சபரி ஒளி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டு என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கு. நிகழ்ச்சியில் இனியும் நேர் சொந்த வணக்கம் பாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ வணக்கம், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம், வாருங்கள் மகிழ்ச்சி இனத்தில் நமக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: வாசலில் கோலமிட்டே, வாசலில் கோலமிட்டே, வள்ளி கணவன் பேரை சொல்ல

0: வாசலின் கோலமிட்டி, வாசலின் கோலமிட்டி, வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முறித்தே, கூந்தலில் பூ முறித்தே.
1: சிறப்பு, அருமையாக இருந்தது கேட்பதற்கு, மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது எனக்கு மற்றவர்களுக்கு தெரியாது, இன்று வரை ஒரு பாடல் கூட எனக்கு மனப்பாடம் இல்லை. நீங்கள் எப்படித்தான் இவ்வளவு பாடல்களை மனப்பாடம் செய்து கொண்டு அழகாக மனதில் வைத்து கொண்டு பாடுகிறீர்கள் என்று தெரியவில்லை. அதுவும் ஒரு பதம் கூட தவறு விடுவதில்லை, அதுதான் முக்கியம் பாடுவது என்பதை விட.
0: அது வேற ஒண்ணு இல்ல சார், உங்களுக்கு எல்லாம் பல பல வேலைகள், பல பல இது இருக்கும், இது வந்து சைடா இருக்கும்.
1: இல்ல இல்ல,
0: வந்து வாழலி கூடவே வாடுறோம் இல்லையா, அதனாலதான்.
1: அது என்னவோ தெரியவில்லை, நானும் ஏதாவது ஒரு பாடல் முழுமையாக பார்க்காமல் பாட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பாடலும் எனக்கு பார்த்துதான் பாட வேண்டும் என்று ஆண்டவன் கட்டளை என்று நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நன்றி, நன்றி, நன்றி, சிறப்பாக பாடினீர்கள். கோவை சேரன்மா நகர், ராஜேஸ்வரி அவர்கள் வெள்ளிக்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை நன்னாளில் அழகான ஒரு பாடல். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: சார் வணக்கம், கோவை ராஜேஷ்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்து மிக்க நன்றி. நலமாக இருக்கிறோம் ஐயா.
2: ஓகே,
1: பாடுங்கள்.

ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் கூடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதலி வாழ காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை ஆம்

அறிந்த தீபம் ஒன்று தேன்றி நாளே நெஞ்சில் கூடலில் வந்த தொங்கம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதலி வாழ காதலின் தீபம் ஒன்று தேன்றி நாளே நெஞ்சில் என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன் என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு

0: குடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே
1: அருமை அட்டகாசமாக இருந்தது உங்கள் குரலில் பாடல். காதல் வாழ்க, வாழ்கிறதோ இல்லையா நீங்கள் வாழ்க என்று இறைவனை வேண்டுகிறேன் ஐயா. நீங்கள் நன்றிகள், சிறப்பு மகிழ்ச்சி, அட்டகாசமாக இருந்தது பாடல். நன்றி, நன்றி ஐயா. கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் காதலின் தீபம் ஒன்று அழகாக ஏற்றி வைத்தார்கள். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேற்று வந்த வணக்கம் வாருங்கள் யாருங்கிறது அழைக்கிறீர்கள்.
2: ஹலோ, வணக்கம் சார், கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பில்
2: இருந்தீங்களா?
1: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கோம் சார், நல்லா இருக்கோம்.
1: மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடல்.
2: ஓகே.

0: சிறப்பு அவ்வளவுதான் இல்லை, அழகாக இருந்தது. என் வார்த்தைகளே இல்லை பாராட்டுவதற்கு. நன்றி நன்றி, மற்ற மகிழ்ச்சி. நன்றி. கோவை சேரன்மா நகர், புவனேஸ்வரி அவர்கள் அழகான ஒரு பாடல். திருத்தேரில் ரதிதேவி அழகாக அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு இதயம் கடிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார், நான் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் சார்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து மிக்க நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கவங்க, அங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம்.
1: சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வந்து நம் சபரி வானொலி பாட வரும் சொந்தங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா?
0: நன்றி நன்றி. எங்களுக்காக எங்களுக்கு நாங்கள் தான் கூற வேண்டும் நன்றி. எங்களுக்காக நீங்கள் நன்றி கூறுவது உங்களுக்கு நன்றி.
1: ரொம்ப நல்லதுங்க சார்,
0: நன்றி. வாருங்கள்.
1: ஒரு ஐயப்பன் சாமி பாட்டு முதல்ல பாடி.
0: சாமியே சரணம் ஐயப்பா.
1: ஆமா, சபரி வானொலிக்கும் சேர்ந்து. சரிங்க.

0: ஓம் சாமி சரணமையப்பா.
1: அட்டகாசம் அட்டகாசம் அருமையாக இருந்தது. எனக்கு என்ன சொல்வதென்றால், அதாவது மாலை போட்டு பாடலை கேட்கும்போது மாலை போட்டு கொண்டு வந்தால் அந்த உள்ளிருக்கும் அந்த கெட்ட ஆவி வெளியேறும் என்று சொல்வார்கள். அதுபோல் நீங்கள் பாடும்போது எனக்கு அந்த ஆவிகளெல்லாம் வெளியேறியது போல் ஒரு எண்ணம் அல்ல உண்மை. ஐயப்பன் பாடல் கேட்டாலே அப்படித்தான் அவ்வாறு சிறப்பாக இருந்தது. நெஞ்சார்ந்த நன்றிகள். நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவள்ளி அவர்கள் அன்னதான பிரபுவை அழகாக அழைத்தார்கள். அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள், வணக்கங்கள், நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270333041 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.

சபரி வங்கி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்சொந்தங்கள் தற்போது வராத காரணத்தினால் அடியனும் ஒரு பாடல் முன்னதாகவே பாடிவிடுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறி இருக்கும், மன்னியுங்கள்.

0: சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:28. இந்த நேரத்தில் ஒரு நேயர் சொந்தம் பாடலாமா என்று கேட்டுக்கொண்டு வருகிறது. இதோ பாடிவிடலாம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
1: தென்காசி மாவட்டம் சோழிசீரிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுகிறேன்.
0: வணக்கம், மகிழ்ச்சி. இணைப்பில் நமக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.

தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, புவனங்களாலும் அண்ணாமலையே.

மனமூரிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே யுகம் நான்கு தாண்டி முகம் வேறு காட்டி ஜெகன் யாவும் வாழ்கின்ற அருணாச்சலா முகம் யுகம் நான்கு தாண்டி முகம் வேறு காட்டி ஜெகன் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா

ஆட்கொள்ள தினந்தோறும் தயவோடு அருள்வாயப்பா. சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பான். அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. குடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரும் வெண்மையாய் உனை காண்கிறேன். குடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய்.

0: அம்மையப்பா, அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே, அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே, புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே, எனது வெளிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே, அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே, அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அவ்வளவுதான் சார்.
1: சிறப்பு சிறப்பு, அட்டகாசமான ஒரு பாடல், அழகான பாடல் எடுத்து அட்டகாசமாக பாடினீர்கள். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, சிறம் தாழ்ந்த நன்றிகள், வணக்கங்கள், பாராட்டுக்கள், நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், சிவமயமாக வருகிறது அவர்கள் வந்தவுடன் நிச்சயமாக, அழகான ஒரு சிவன் பாடலை எடுத்து அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளு

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். எங்கே அந்த வெண்ணிலா, நாளைதான் என்று நினைக்கிறேன், பௌர்ணமி நாளை நிச்சயமாக வரும் என்பதை தெரிவித்து கொண்டு, ஒலித்த பாடலை கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியில் இணையம் நேயர் சொந்தம், நாம் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பின் தமக்கு நன்றி, பாடுங்கள் உங்கள் பாடலை. அப்படியா ஐயா, சரிங்க, அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அன்பே நன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே.

0: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே நன்பே.
1: மேடையை போது

என்னோட நீ வந்தால் என்ன மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே நண்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே கண்ணே

மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. அன்பே நன்பே தாமரை மேலே நீ துணி போலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன. நண்பர்கள் போலே வாழ்வதற்கு

மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. அன்பே அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே.

0: மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே அன்பே.
1: அட்டகாசம் அருமையாக இருந்தது ஐயா, ஆனால் சத்தம் வருகிறது ஐயா பாடல்.

0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமாக இருக்கிறேன். எஸ்பிபி அவர்களுடைய நினைவு தினத்தில் அருமையான ஒரு பாடலையும் நீங்கள் மௌன ராகமாக இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை சிறப்பாக கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு ஒரு சிறப்பு பாராட்டுகள்.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி.
1: வானொலி மௌனமாக இல்லாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, அதில் நீங்கள் வல்லவர் என்னையா?
0: அதாவது கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்பட வேண்டும் என்று கூறுவார்கள். நீங்கள் பாராட்டது திட்டுவதும் அப்படித்தான் இருக்கிறது ஐயா.
1: என்ன ஒரு டைமிங் சென்ஸ் பார்த்தீங்களா ஐயா? காதுக்கே சொல்லையே, அதான் மௌனராகும். சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா. இப்படித்தான் அறிவிப்பு இருக்க வேண்டும். சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும். மகிழ்ச்சி ஐயா.
0: பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடலை.
1: பாடுகிறேன் ஐயா. அருமை அருமை. இன்னைக்கு என்னுடைய ஒரு சிறப்பான பாடல் ஐயா. போமாலையில் ஓர் மல்லிகை, இங்கு நான் தான் தீனென்றது, உந்தன் வீடு தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது.

செந்திடம் தீயின் தொழில் இதழ்களின் ஓரம் சென்றினாயிடம் நினைவுகள் ஓடும் கர

வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. மஞ்ச மலர்களை தோடிய கோலம் மங்கள தீபத்தில் பொன்னொளிச்சாரம் இளமையே அழகின் இயற்கையே வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் மாலையில் மல்லிகை இங்கு நான் தான் தீன் என்றது.

0: அட்டகாசமாக பாடினீர் ஐயா. பொன் மாலை அழகான ஒரு பாடல், மிக நன்றிகள். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல், பூ மாலையில் ஓர் மல்லிகை என்று பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: நான் கோயம்புத்தூர்ல இருந்து கவிதா முகுந்தன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: சிறப்பா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம், பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போ.

நேசப்பட்டு வந்த பாசக்கோடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே.

என்ன தொட்டு தொட்டு தாலாட்ட கொஞ்சம் விட்டு விட்டு போ.

0: தேகம் முத்துமணி மாலை கொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல மேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே சமரும் நீதானே இது நந்தவன போதானே ஒரு சந்தனமும் நீதானே ஒரு நந்தவன போதானே ஒரு சந்தனமும் நீதானே. நன்றி.
1: சிறப்பு சிறப்பு அட்டகாசம் அருமையாக பாடினீர்கள். நன்றி. சிறப்பு மகிழ்ச்சி பாராட்டுகள்.
0: நன்றி.
1: கோவை பத்மா முகுந்தராஜன் அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடலை அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியை வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் கேட்கிறதா? வணக்கம் ஐயா. இணைப்பில் உள்ளார், ஏனோ தெரியவில்லை, அவருக்கு கேட்கவில்லை என்று நினைக்கிறேன், எனக்கு கேட்கவில்லை. வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: செங்கல்பட்டிலிருந்து கிருஷ்ணமணி சார்.
1: வணக்கம் வணக்கம் வாருங்கள். இணைப்பில் இந்தமைக்கு நெஞ்சாத நன்றிகள். பாடுங்கள் உங்கள் பாடலை. தனித்தா ஜோடி பாடலா? தனி பாடலா ஜோடி பாடலா என்று கேட்டேன்.
2: தனி பாடல் தான்.
1: பாடுங்கள் பாடுங்கள்.
2: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சே நீ ஏன் சின்ன ராசா. பூவை எடுத்து ஒரு மாலை

கச்சேரி எப்போது பூவ எடுத்து ஒரு மால் தொடுத்து வச்சேனே சின்ன ராசா.

0: கல்யாணம் கச்சேரி எப்போது, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா.
1: சிறப்பு சிறப்பு, அட்டகாசம் செம, வேற லெவல். அதாவது இந்த பாடலை பாடியது யார்? அவர்கள்
0: தானா?
1: பாடினீர்கள். இந்த குரல் உங்களுக்கு அப்படியே இருக்கிறது, அட்டகாசமாக இருக்கிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடலை அழகாக, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வந்தார்கள், அழகாக அருமையாக. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனியும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: பத்மா பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ரொம்ப அருமையா ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, சூப்பரா.
1: எல்லாம் உங்கள் கைவண்ணம். உங்கள்
2: குரல் வாய்ப்பு கொடுக்கிற உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி.
1: எல்லாம் உங்கள் குரல் வண்ணம் நான் மகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான்.
2: எல்லாம் உங்களுடைய ஊக்கம்.
1: நான் அதாவது எப்படி சொல்வதென்றால், இதை நீங்கள் வேறு விதமாக சொல்லி இருந்தால் நகைச்சுவையா இருந்திருக்கும். நீங்கள் ஊக்குவிப்பவர்கள்
2: என்று
1: சொல்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல அங்கெல்லாம் வந்து ஒரு 12 ஊக்கு சேர்த்து ஒரு 10 ரூபா 10 ரூபா. நகைச்சுவைக்காக கூறினேன். உங்கள் குரல் நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம், மகிழ்ச்சி. பாடுங்கள்.
2: மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா,

மண்ணில் வாருங்களே, மழை பாருங்களேன், உடல் சூடாக்கு பாருங்களே, காலே போகின்ற வேதங்களே, மண்ணில் வாருங்களே, மழை பாருங்களே, உடல் சூடாக்கு பாருங்களே, மழை மேகம் நானாகவா, மன வேகம் நீராட்டவா, மதியேந்தி தலாட்டவா, மனமார சீராட்டவா, பெருமேக்கம் நாகாதம்மா, விட்டு போகாதம்மா, நான் கொஞ்சமல் தீராதம்மா, அம்மா மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதையா, அது உட்கார்ந்து பேசையிலே வேணு உள்ளூர ஊருதம்மா, கல்யாண கச்சேரி ஊர்கோலமும் ஒரு பூமாலையும் இரு பொன்னூஞ்சலும் அடி நான் காண நாளாகுமோ, கல்யாண கச்சேரி ஊர்கோலமும் ஒரு பூமாலையும் இரு பொன்னூஞ்சலும் அடி நான் காண நாளாகுமோ, திருநாளும் தானே வரும் உன தேடி தேனே வரும், வரும்போது வேலை வரும் அது வந்தா மாலை வரும், அடநானும் முன் போலத்தான் அதை கொண்டாடத்தான் எதிர்பார்த்தேன்.

0: ஆகும் இங்கு உன்னால இந்நேரம் உண்டானது. தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா.
1: சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி, நெஞ்சார்ந்த நன்றிகள். அட்டகாசமான பாடலை அட்டகாசமாக பாடினீர்கள். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி இருக்கட்டும். வீட்டில் ஐயா இருக்கிறார்களா? இருக்கிறார்களா? சும்மா தானே இருக்கிறாரு. இந்த பாடலை அப்படியே இருவரும் கலந்து பாடினால் எப்படி இருக்கும்? அவரிடம் சொல்லக்கூடாதா இதெல்லாம்? இருக்கட்டும், அதனுடன் அப்படியே இணைந்து கொள்ள வேண்டியதுதானே. மூக்குத்தி பூமேலே என்று பாடி அழகாக அசத்துங்கள் என்று நினைக்கிறேன், அசத்துவீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்த முறை வாருங்கள். அருமையாக இருந்தது உங்கள் பாடல், நன்றி. கோவை பத்மா அவர்கள், பத்மா லட்சுமி நரசிம்மன் அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். மூக்குத்தி பூமேலே என்று அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நேர் சொந்தம் வணக்கம். வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுகிறேன்.
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள் பாடுங்கள். உங்கள் பாடலை நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
2: நல்லா இருக்கேன்.
1: அதாவது நேரில் இதை பார்த்து கேட்கக்கூடாது. நேரில் இதை பார்த்தால் கேட்கக்கூடாது இந்த வார்த்தையை மட்டும் என்னிடம். ஆமாம், அது ஒரு ரகசியம் இருக்கிறது.
2: என்ன ரகசியம்?
1: அதாவது கேட்கும்போது நீங்கள் நல்லா இருக்கிறீர்களா என்று நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன். நல்லாவே இல்லை, நல்லா இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொல்வார்கள். சரி பாடுங்கள், உங்கள் பாடுங்கள். ஆமாம், அதுதான் உண்மை. பாடுங்கள்.

0: சூப்பர் சூப்பர், அழகாக இருந்தது. அட்டகாசமாக இனிமையான குரல், இதமான குரலில் அழகாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம். வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: நான் மறுபடியும் கற்பகவல்லி
0: சார். வணக்கம் வணக்கம், பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: இன்னொரு பாட்டு வாய்ப்பு தெரியுமா? சரிங்க சார். புதிய பறவை சார் படம், அதுல உன்னை ஒன்று கேட்பேன் அந்த பாட்டு.
0: ஐயோ
1: என்னங்க சார்,
0: என்கிட்ட பாயிட்டு காலியாக. ஓ இது பாடலா? சரி சரி, என்கிட்ட ஏதோ கேட்க போறீங்களா கேட்டேன்னு பார்த்தா என்கிட்ட பாக்கெட் காலியா
1: இருக்கு. அப்படிங்களா? தம்பி அப்படிலாம் இல்லப்பா.
0: சரி சரி, பாடுங்கள் பாடுங்கள்.
1: சரிங்க கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். காதல் பா

உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னார். என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும்.

என்ன பாட தோன்றும்

தோன்றும் தனிமையில் சபையிலே மௌனம் உறவு சான்றாகம் உயிரில்லா பாசம் அன்பு கொண்டு

0: ஒன்று உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும்.
1: என்ன பாட தோன்றும் என்று அருமையாக பாடிவிட்டீர்கள். சிறப்பான ஒரு பாடல், அருமையாக இருந்தது, கேட்பதற்கு இனிமையாக இதமாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி.
2: மறுபடியும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அன்பான நன்றி.
1: நன்றி, வாருங்கள். நெல்லை புதுக்குடி கற்பவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர்சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம். கேட்கிறது ஐயா? வணக்கம் ஐயா, வணக்கம். ஐயா கேட்கிறது? ஐயா
3: கேட்குறியா?
1: வணக்கம் ஐயா, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா,
1: வணக்கம் ஐயா, வணக்கம். கேட்கிறதா?
3: கேட்குறியா?
1: ஆ, பாடுங்கள் ஐயா. வணக்கம் என்ன ஆச்சு என்றே தெரியவில்லை.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் இரவு 8:14. இந்த நேரத்தில் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம், திருவேந்தூர்லேருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். உங்கள் வருகை மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி நன்றி, வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நலமாக
1: இருக்கிறோம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: எல்லோரும் ரொம்ப நல்லா பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு.
0: மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி, உங்கள் வாழ்த்துக்கு நன்றி.
1: அந்தி வரும் நீரம் வந்ததொரு ராகம், அந்தி வரும் நீரம் வந்ததொரு ராகம், ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம், ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம், அந்தி வரும் நீரும்

வந்தது சந்தனத்து உடல் அணைத்து இதழில் ஒரு எழுதும் கிந்ததே இளமை என்னும் கோலை முழுதும் நீராடுது மாந்தலின் வேகம் போராடுது காதலின் வேகம் என்றென்றும் ஆனந்த யோகம் அந்தி வரும் நீரும் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம் இன்னத்துக்கு முகவிரை என்றும் இல்லை முடிவுரை நீ இருக்க ஏது குறை பாத முதல் தலைவரை பார்த்து நின்ற தலைவரை பாட வந்தேன் நூறு முறை அனைத்தால் தேவயோகம்

0: மார்கழி மாதம் அம்மாடியோ முன்பணி வீசும் சூடேற்றும் பூ முல்லை வாசம் அந்தி வரும் நேரோ வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ சுதாகம்
1: சிறப்பு சிறப்பு, அதாவது இளமையான குரலில் இனிமையான பாடல் உங்கள் பாடல், அருமை,
0: நன்றி,
1: நெஞ்சார்ந்த நன்றிகள், வணங்குகிறோம், மகிழ்ச்சி,
0: வாழ்த்துக்கு நன்றி, உங்களுக்கும் சார்பரி வானொலிக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றி, வணக்கம்,
1: உங்களுக்கும் நன்றி, நன்றி. சென்னை திருநின்ற ஊர், ரேவதி அம்மா அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள், அந்தி வரும் நேரம் என்று. வந்த நேரம் இரவு 8:20, இந்த நேரத்தில் அழகாக அந்த பாடல் வெளிச்சென்றது. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், வணக்கம், திருச்சி மாவட்டம் லால்வடிலிருந்து பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம்.
2: உங்களை பார்க்க முடியல, உங்களை காணாத கணக்கெல்லாம் கண் மாதிரி இல்லாம இருக்குது.
1: அந்த பாடல் ஐயா இப்போது சரிங்களா? அதே பாடல், அதே படமா?
2: அதே இல்ல, படம் வந்து வேறு நினைக்கிறேன், உங்களை பாடுற மாதிரி பாடிடுவோம்.
1: ஐயோ ஐயோ, சரிங்க ஐயா, பாருங்கள் ஐயா.
2: உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும்

இல்லாமல் நானும் நானல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல.

மாறும், காட்சிகள் மாறும், ஆதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல.

0: எப்போதும் நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல.
1: அழகு ஐயா, அருமை அட்டகாசமே ஐயா, நீங்கள் மட்டும் பாடிக்கொண்டே இருங்கள் ஐயா, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதாவது இந்த இசை எல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் அனைவரும் பாடிக்கொண்டே இருந்தால் நான் இப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது.
0: நான்
1: இசையே தேவையில்லை என்று சொல்லிவிட்டேன். ஆமாம், இசையோடு கூடிய பாடலை இசையோடு கூடிய
0: ரசிக்கும் போது நல்லா இருக்கும்.
1: நிச்சயமாக ஐயா, அருமையாக இருந்தது உங்கள் பாடல். நன்றி நன்றி ஐயா,
0: நன்றி
1: நன்றி. திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள், உன்னை காணாத என்று. அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்திலிருந்து சங்கர்.
1: வணக்கம். வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து நமக்கு நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடலாமா?
1: பாடுங்கள். பாடலாமா என்றால் நானும் இணைந்து பாடணுமா?
2: இணைந்து பாட வேண்டிய பாடல் அல்ல
1: அதுதான் ஐயா, என்னால் இணைந்து பாட முடியாது. இணைந்து இணைந்து நெஞ்சம் என்று பாடிவிடப் போகிறீர்கள், நீங்கள் தனித்தே பாடுங்கள் ஐயா. நான் வந்து சிவ பூஜையில் கரடி போல் நுழைந்து விடுவேன், நீங்கள் தனித்தே பாடுங்கள்.
2: இல்லை இல்லை, இது தனித்தே பாடும் பாடல்.
1: பாடுங்கள் ஐயா.
2: அசைந்த பூங்குடியே, முதிர்ந்த மாயமென்ன,

வளரும் உதிரும் நெஞ்சில் பூத்தால்

0: நூலும் இல்லை வாடும் இல்லை வாணில் பட்டம் வீடுவேனா, நதி இல்லை எதி இல்லை ஆணுமால் வீரசிக்கேனா, நானுமால் வீரசிக்கேனா, நானுமால் வீரசிக்கேனா.
1: ஐயா அட்டகாசம் ஐயா அருமையாக பாடினீர்கள், மெய் மறந்து ரசித்து கேட்டேன், சிறப்பு ஐயா, மற்றற்ற மகிழ்ச்சி ஐயா. அருமை சுவாகமான பாடலாக இருந்தாலும் கேட்பதற்கு அப்படியே ரம்யமாக இருந்தது உங்கள் குரலில் அந்த பாடல். நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி
0: நன்றிங்க ஐயா. அதே பாடலை முடிந்தால் வழங்கவும் அல்லது அடுத்த நேருக்கு வாய்ப்பளிக்கவும்.
1: இல்லை முடியாமல் முடியும் முன்னே வழங்கி விடுகிறேன் ஐயா. நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல் ஒருதலை ராகத்திலிருந்து அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சான்ற நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து அக்ஷயா பேசுறேன்.
1: ஆ வணக்கம், வாருங்கள் மகிழ்ச்சி பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: சந்தோஷத்தார தினம் நின்று தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகள் உங்களையே ஆட்டுமல்லோ. சந்தோஷத்தார தினம் ஜன்னல் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகள் உங்களையே ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவகை அவள்தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை நம்மானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம், உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கேவா இன்பம் தருகிறோம். தரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷத்தார தினம் தென்னல் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகள் உங்களையே ஆட்டுமல்லோ. சந்தோஷத்தார தினம் தென்னல் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகள் உங்களையே ஆட்டுமல்லோ. நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம்

வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் போது போது ஓடி போகும். எங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதுண்டு. அள்ளி அள்ளி அன்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளங்களிடம் கொள்ளை கூட்டம் நாங்கள் தான் அல்லோ. சந்தோஷசார தினம் ஜென்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையாட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள்தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம்பானில் பான வேடிக்கை. ஓ

0: சுமைகளை சுகமாயேற்போம், சுகங்களை சமமாயிருப்போம். விட்டு தந்து வாழ நம்மை கூலை அறியாத வண்டி கட்டி கொண்டு எட்டதிக்கும் தேடு தேடு. தூங்கும் போது கூட புன்னகைகள் மின்ன மின்ன தங்கை கொண்டு வந்தால் தன்னை கூட தீர்த்தமாகும். இன்னும் சொல்ல வார்த்தை இல்லையாக முத்தம் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ள வாழ்க்கை தான் அல்லும். சந்தோஷசார தினம் தென்னல் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் நாளே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம்.
1: சிறப்பு சிறப்பு. சிலைகளே தலையாட்டும் போது நாங்கள் தலையாட்டாமல் ரசிக்க முடியுமா? அழகாக பாடலை அழகாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள்.
0: நன்றி.
1: கோவை அக்ஷயா அவர்கள் அழகாக ஒரு அட்டகாசமான பாடல் சந்தோஷ சாரல் வீசி சென்றது அவர்கள் குரலில். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஏன் ஐயா இப்படி செய்கிறீர்கள் ஐயா? ஐயோ, நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இருக்கிறீர்கள் ஐயா. பரவாயில்லையா, பரவாயில்லையா,
2: தாயம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா ஏன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா. அழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா ஏன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. வாழை போல் சிரிப்பு இருக்கு பக்குவமா குணம் இருக்கு ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா சொல்லையா. மாலை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா.

தம்பிமா பெரும்பொழுதும் தாயாரின் சீதனமும் தம்பிமா பெரும்பொழுதும் மாமியார் வீடு வந்தால் போதுமாது மானாபிமானங்களை காக்குமா மானாபிமானங்களை காக்குமா தழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா ஏன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தந்தானே தந்தனே தனனே தனனே மனமே ஆடைகளாம் அறியாதை பொன்னகையா மனமே ஆடைகளாம் அறியாதை பொன்னகையா நாணமாம் துணை இருந்தால் போதுமே எங்கள் நாட்டு மக்கள் கூல பெருமை தோன்றுமே நாட்டு மக்கள் கூல பெருமை தோன்றுமே வாழைபோல் சீரிப்பு இருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு ஆனழகு சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த ஏழைகளுக்கு என வேணும் சொல்லையா அங்கம்

0: அங்கம் குறைந்தவனை அழகில் ஆண்மகனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ பொன்னம்மா வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா மண் பார்த்து விளைவதில்லை மனம் பார்த்து படர்வதில்லை மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை கண்ணீரும் பூங்கொடியும் கண்ணையாவர் கண்ணிலே கலங்கம் உண்டோ சொல்லையா கண்ணிலே கலங்கம் உண்டோ சொல்லையா பாலை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த ஏழைகளுக்கு என வேண்டும் சொல்லையா தாழம்பும் தழையாம் பூ முடித்து தடம் பார்த்து நரை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா ஏன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தந்தானே தந்தனே தானே தனனே ஐயா
1: அட்டகாசமே அட்டகாசமே ஐயா பாடல் பாடும்போது என்னையும் அறியாமே தாளம் போட வைத்தது ஐயா உங்கள் பாடல் அழகான ஒரு பாடல் தந்தானே தானே என்று ஆரம்பிக்கும் போதே சிறப்பான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா இது என்ன படம் ஐயா பாகப்பிரிவினை பாகப்பிரிவினை ஐயா என்ன படம் பாகப்பிரிவினை ஐயா சிறப்பான ஒரு பாடல் ஐயா அட்டகாசமாக இருந்தது ஐயா உங்கள் குரலில் நன்றி நன்றி நன்றி ஐயா
0: நன்றி
1: தஞ்சை பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடலை அழகாக பாடி சென்றார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது நிலையத்தில் நேரம் 8:40 இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள் யார் வணக்கம் வணக்கம் வாருங்கள் யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்
1: வணக்கம் மகிழ்ச்சி எப்படி இருக்கிறீர்கள்
2: ரொம்ப சூப்பரா இருக்கும் சார்
1: மகிழ்ச்சி பாடுங்கள் உங்கள் பாடலை
2: ஒரே நிமிஷம் ஒரே செகண்ட் உங்களுக்கு லைன் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார் அதனால நான் வந்து அதை எடுத்து வச்சுட்டு திருப்பி அதை எடுத்து வேற இடத்துக்கு போயிட்டேன் ஒரே செகண்ட் இரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே அடியேனடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் எங்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி இரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே

தலையணை நடைந்தது ஏன் இரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே அடியேன் அடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமயில் எங்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கிரவாணி புலி வேட்டைக்கு வந்தவன் குயில் மே

0: அறிவைகள் இவளது உறவுகள் எனதினம் கனவுகள் பல வளர்த்தேன். கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமேலே உருகுறே அடியேன் அடி சோதனை வினமாலிபவேதனை தனிமையில் எங்கதி என்னடி சங்கதி சொல்லடி ஆணி கீரவாணி. நன்றி சகோதரா.
1: அட்டகாசமா அட்டகாசமாக இருந்தது உங்கள் பாடல். இதயமே உருகுது பாடலை கேட்டு அழகாக கணீர் என்ற குரல்.
0: கணீர் கிடைக்கிறதுக்குள்ள எங்க இதயம் உருகியே போயிடுச்சு.
1: அப்படியெல்லாம் இல்லை, அதாவது பாடலை கேட்டுக்கொண்டே வரும்பொழுது இரண்டு சரணம் முடிந்து மேலும் மீண்டும் பல்லவியை ஆரம்பிக்கும் பொழுது தொடர்ந்து, அதாவது துண்டித்து துண்டித்து போடாமல் அப்படியே தொடர்ந்து அந்த மொத்த சத்தமும் வரும் வேளையில் ரிங்டோன் ஃபுல்லாக வந்ததுன்னா எனக்கு அட்டன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 செகண்ட் போது கட் பண்ணுறீங்க, 2 செகண்ட் போது கட் பண்ணுறீங்க. பாடலை கேட்கணும், பாடலை கேட்டுட்டு 2வது சரணம் முடிந்து பல்லவியை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கால் செய்தீர்களானால் அதாவது கட் செய்யக்கூடாது, அப்படியே தொடர்ந்து லைன்லேயே இருந்தீங்கன்னா கரெக்டாக முடியறதுக்கு அதுக்கும் அட்டன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.
0: பார்த்துக்கோங்க, இதோட சூட்சுமத்தை சொல்லிருக்கீங்க, நான் ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன்.
1: பாடல் இடையே வரும்போது நான் எதுவுமே செய்ய முடியாது. பாடல் பாடும்போது நீங்கள் எத்தனை முறை ஃபோன் செய்தாலும் நான் அட்டன் செய்ய முடியாது.
0: அதனால்
1: 2 சரணம் முடிந்து பல்லவி ஆரம்பித்து பாதி முடியும் தருவாயில் நீங்கள் கால் செய்தால் சிறப்பாக இருக்கும்.
0: நன்றி.
1: வாங்க, சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் கீரவாணி இரவினிலே என்று அழகாக பாடிச் சென்றார்கள். அட்டகாசமான பாடல். அவர்களுக்கு சிறம் தாழ்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை

0: ஆமாம், நிகழ்ச்சியில் ஒரு நேயர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார், எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோலைசேரியில இருந்து விஜய் அரசகுமார் பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம். நலமாக இருக்கிறோம்.
1: தற்சமயம் யுஎஸ்ல இருந்து. ஓகே, சொல்லுங்க.
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்க சூப்பரா இருக்கோம்.
0: இப்ப அமெரிக்கா எல்லாம் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குமே, அப்படிதானே?
1: என்ன, இது எப்பவுமே முன்னேற்றமான நாடு, வல்லரசு நாடு தான்.
0: இல்ல, நீங்கள் இருவர் சென்று இருக்கிறீர்கள், கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கலாம். அதற்கு சொல்லலாம். தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொள்கிறேன், பாடுங்கள்.

வருவான் வடிவேலன், வருவான் வடிவேலன், மன்னனவன் நினைத்தால் வருவான்.

அவள் செங்கனி வாயிகளை நனைக்கின்றவன், இடையினில் கை கொடுத்து வளைக்கின்றவன், அள்ளி இடைய

அழகான ஒரு பாடல், அட்டகாசமான ஒரு பாடல் வருவான் வடிவேலன் என்று தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் தற்போது அமெரிக்காவிலிருந்து அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இன்று எஸ்பிபி அவர்களின் நினைவு நாள் என்று கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் காலையில் நிகழ்ச்சி நடத்தினார்கள். அப்போதுதான் எனக்கு தெரியும். அதனை முன்னிட்டு எஸ்பிபி அவர்கள் பாடிய பக்தி பாடல், பக்தி பாடல் என்று சொல்வதை விட கடைசி பாடல் என்று நினைக்கிறேன் இந்த பாடல், அப்படித்தான் சொன்னார்கள் தெரியவில்லை. நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல் இதோ எஸ்பிபி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் பாடிய நிறைவு பாடல்.

செய்வதற்கு நாணயந்தான் எல்லையடா. நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது, நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது. உன் உடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரி

காசியில் நீ குளிச்சாலும் பாசியை நீ குடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்கள் ஆயிரம் நீ படித்தாலும் ஆசை.

கண்டவன் யாருன்னு புரியல. பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திரடா, மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திரடா. மனதை அழித்த மனிதரெல்லாம் இறைவன்

இயலே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை பாடிச் சென்ற அத்துணை நேய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்ப முதியறிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: சொல்லக்கூடாதா?
2: உன் பேர் என்னன்னு கேட்டதான் சொல்லுவேன்.
1: உன் பேர் என்ன?
2: விஜயா. என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கவங்க விஜயன்னு கூப்பிடுவாங்க.
1: நான் அப்படி கூப்பிடலாமா? விஜய்,
2: எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன்.
1: மத தரிசனம் எப்போ?
2: பீன்ஸ் பார்க் இருக்கு பாருங்க, அங்கே தினம் சாயங்காலம் நான் வருவேன். வரேன்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

அவருடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தார்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.